சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த

0: சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
1: வானிலை அறிக்கை, மின் தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: தண்ணீராக இரு, தேக்கி வைத்தால் தேங்கு, விட்டால் ஓடு. இன்றைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையும் ஒவ்வொரு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போது நீங்கள் ஏதாவது ஓடுற தண்ணீரை பார்த்துருக்கீங்களா? ஆற்றுல பாட்டுக்கு அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அதை டேம் போட்டு அடைச்சோம் அப்படின்னா அது தேங்கி நிற்கும், விட்டோம் அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தாங்க, ஒரு கண்ணாடியில் ஊற்றினா கண்ணாடி வடிவம், ஒரு குடத்தில் ஊற்றினா குடத்தோடைய வடிவம், ஒரு டம்ளரில் ஊற்றினா ஒரு டம்ளருடைய வடிவம், இப்படி தான் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்துட்டு நம்மளுடைய லைஃப்லேயுமே அதே மாதிரி சூழ்நிலைகள் மாறலாம், இடம் மாறலாம், நம்மளுடைய வேலை மாறலாம், நம்மளுடைய வாழ்க்கையே மாறலாம். என்ன மாறினாலும் சரி, குணம் நம்பிக்கையும் எப்பவும் மாறாமல் என்னால் முடியும் அதே மாதிரி தான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டு போயிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், ஒரே மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் இப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தமிழ்நாட்டின் மிக முக்கிய துறைமுகம் எது? தமிழ்நாட்டின் மிக முக்கிய துறைமுகம் எது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலா காலையில 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப உங்களுக்காக முதல் பாடலாவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். புத்தகத்தோட பேரு 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலயமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசில் இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்கே அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்கே அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேர் சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையாக போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியாக வாழ்கிறாருங்க. ஒரு வழியாக காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததாக டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்போ இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன் தான் வேற யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியாக சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அடைஞ்சி தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறையை கண்டுபிடிச்சி 7 தலைமுறைகளுடைய கதையை புத்தகமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம் 7 தலைமுறைகள். இப்போ இந்த கதையில் சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனாக இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதற்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலேருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்றைக்கி உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நம்மளுடைய சேலத்தில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழகம் முழுக்கவுமே 5 நாட்களுக்கு வெயில் வாட்டி வதைக்கப் போகுது அப்படிங்க மாதிரி தங்க தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வெயில் வாட்டி வதைக்கும் அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இன்றைக்கி மணிக்கு 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும், மற்ற மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், தமிழகத்துடைய பெரும்பாலான பகுதிகளில் இன்னையிலிருந்து வர 12ஆம் தேதி வரைக்குமே இயல்பான வெப்பநிலையை விட 3 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. தமிழகத்தில் நேற்று ராமநாதபுரம் மாவட்டம், துண்டி மற்றும் நாகப்பட்டினம், சென்னை, மதுரை, கடலூர், பரங்கிப்பேட்டை, திருச்சி, தஞ்சாவூர், திருவள்ளூர் மாவட்டம், திருத்தணி ஆகிய இடங்களில் வெயில் சதம் அடிச்சிருக்குது அப்படின்னும், இங்கே 38 டிகிரி செல்சியஸுக்கு மேலே, அதாவது 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு மேலே வெப்பம் பதிவாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்ம செலுத்தல. காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 14 ரூபாய், உருளைக்கிழங்கு 58 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், பச்சை மிளகாய் 46 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், வால் கத்தரிக்காய் 50 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 48 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 45 ரூபாய், வெண்டைக்காய் 35 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், பீர்க்கங்காய் 45 ரூபாய், சுரக்காய் 28 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 36 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 98 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 90 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், கேரட் 70 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 50 ரூபாய், புவன் வாழை 50 ரூபாய், தேன்வாழை 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 230 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகி நினைக்கிறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: என்ன மச்சான், புதுக்கட்டை போட சுத்திட்டு இருக்க போல?
4: ஏய், ஏன்டா அப்படி கேக்குற?
3: இல்ல, உன்னைய பார்த்தா மூஞ்சி எது முடியதுன்னே தெரியல, தலை வேற சமண்ட பாஞ்சு போய் கிடக்குது, அதான் கேட்டேன்.
4: மச்சான், டாக்டர் தான்டா சொல்லியிருக்காரு
3: ஏன் முடி வெட்டக்கூடாதுன்னா.
4: அது இல்ல மச்சான், டாக்டர் தான் அதிகமா என்ன சேர்த்திக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு, அதனால தான்டா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: அப்பா, இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சுத்தம் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: நம்ம சேலத்தில் இன்னைக்கு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் தலைவாசல் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால தலைவாசல், ஆரகலூர், ஆரத்தி அகரம், வேப்பம்பூண்டி, புளியங்குறிச்சி, சித்தேரி, இழுப்பநத்தம், சாத்தப்பாடி, சார்வாய், தென்குமரை, தேவியாக்குறிச்சி, மணிவிழுந்தான் காலனி, மணிவிழுந்தான் வடக்கு, மணிவிழுந்தான் தெற்கு, பட்டுத்துறை, நாவக்குறிச்சி, சிறுவாச்சூர், ஊனத்தூர், புத்தூர், நாவலூர், தியாகனூர், காமக்காப்பாளையம் இந்த பகுதிகள் எல்லாத்திலையுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தெடாவூர் துணைமின் நிலையத்திலையுமே மீன் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால கெங்கவெள்ளி, தெடாவூர், ஆணையாம்பட்டி, வளசக்கல்பட்டி, புனல்வாசல், வீரகனூர், கிழக்கு ராஜாபாளையம், நடுவலூர்,

உதியத்தூர், பின்னனூர், லத்துவாடி, கணவாய்க்காடு இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வளத்துமே காலையில் 9 மணிக்குள்ளார முடிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி புத்திரகவுண்டன் பாளையம் துணை மின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால புத்திரகவுண்டன் பாளையம், ஏத்தாப்பூர், அபிநவம், வீரகனூர், காந்திநகர், தளவாய்ப்பட்டி, தென்னம்பிள்ளையூர், ஒட்டப்பட்டி, உமையால்புரம், ஓலப்பாடி, ஆரியபாளையம், பெத்தநாயக்கன் பாளையம், எருமசமுத்திரம், சின்னமசமுத்திரம், கல்யாணகிரி, கல்லேரிப்பட்டி, படையாச்சியூர், முத்தானூர் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொளத்தூர், சத்தியநகர், பூமனூர் துணைமின் நிலையங்களில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால கொளத்தூர், சின்னமேட்டூர், லக்கம்பட்டி, சின்னதண்டா, பெரியதண்டா, நீதிபுரம், கோவிந்தபாடி, காவேரிபுரம், கருங்கல்லூர், சத்தியாநகர், கத்திரிப்பட்டி, கோட்டையூர், காரைக்காடு, ஏமனூர், சிங்கிரிப்பட்டி, கோரப்பள்ளம், புதுவேளமங்கலம், தானமூர்த்திக்காடு, உக்கம்பருத்திக்காடு, சுப்பிரமணியபுரம், பன்னவாடி, சேத்துக்குழி, வெள்ளக்கரட்டூர், மாமரத்தூர், ஒட்டங்காடு, குறும்பனூர், சாவேரியார் பாளையம், ஆலமரத்துப்பட்டி, குள்ளம்பாளையம், பூமனூர், செட்டியூர், பாலமலை இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணி தான் வரும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் காட்டினுடைய மிட்டாமிராசு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய 4 அணைகள் இப்போ சுற்றுலா தலமாக மாறப்போகுது அப்படிங்கிற தாங்க தெரிவிச்சிருக்காங்க. நீர்வளத்துறை வாயிலாக 90 அணைகள் பராமரிக்கப்பட்டு வந்துட்டுருக்குது. இந்த அணைகளை பார்வையிடுறதுக்காக சுற்றுலா பயணிகள் வந்துக்கிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. இதை கருத்தில் வச்சுக்கிட்டு பல அணைகளுக்கு வெளியே பூங்காக்கள் அமைக்கப்பட்டு நீர்வளத்துறை வாயிலாக பராமரிக்கப்பட்டும் வந்துட்டுருக்குது. இந்த நிலையில் அணைகளை சுற்றுலா தலமாக மேம்படுத்த தமிழக அரசு முடிவெடுத்திருக்காங்க. இதுக்கான நிதி உதவியை நீர்வளத்துறைக்கு சுற்றுலாத்துறை அமைச்சகம் வழங்கியிருக்காங்க. இது பற்றி நீர்வளத்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அணை பகுதிகளை சுற்றுலா தலமாக மாற்ற சுற்றுலாத்துறை முன் வந்திருக்காங்க. இதுக்காக 6 அணைகள் தேர்வு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னும், 2 அணைகள் அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளார வருது, அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா தலம் அமைக்கிறதுக்காக வனத்துறை அனுமதி கிடைக்காது அப்படிங்கிறதுனால அந்த முயற்சி கைவிடப்பட்டிருக்குது. கோவை ஆழியாறு திருப்பூர் திருமூர்த்தி அணை, அதுக்கப்புறமா ஈரோடு பவானிசாகர் அணை, தேனி மாவட்டம் வைகை அணை ஆகிய இடங்களில் வந்துட்டு சுற்றுலா தலமாக மாற்றுவதற்காக இப்போ முடிவு செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது நம்மளோட சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,120 ரூபாயாகவும், தங்கம் பவுன் ஒன்றுக்கு 104,960 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதேமாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 245 ரூபாயாகவும், வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 245,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போ 6.50 காசுகளாக தான் விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது, பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கடந்த நாட்களில் இப்படி விற்பனை ஆகிட்டு இருந்துச்சோ அதே விலையில் அதே மாதிரி தான் வந்துட்டு கிட்டத்தட்ட விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் முட்டையோடைய விலையுமே கடந்த நாட்கள் மாதிரியே தான் வந்துட்டு இன்றைக்கி விற்பனை ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக கொக்கானி அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது

கபினி அணை அதுக்கப்புறமா கேஆர்எஸ் அணைகளில் இருந்து நீர்வரத்து அதிகமாக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. தென்மேற்கு பருவமழையால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கேஆர்எஸ் அணை நீர்வரத்து நேற்று முன்தினம் வினாடிக்கு 4,291 கனடியாக இருந்த நிலையில் நேற்று 7,531 கனடியாக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வினாடிக்கு 6,774 கனடியாக இருந்த கபினி அணையுடைய நீர்வரத்து நேற்று 10,757 கனடியாக வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அதுக்கேற்ப 81.60 அடியாக இருந்த கேஆர்எஸ் அணையுடைய நீர்மட்டம் 83 அடியாகவும் 39.50 கனடியாக இருந்த கபினியுடைய நீர்மட்டம் 41 அடியாகவும் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பருவமழை தீவிரம் அடைஞ்சிருக்கிறதுனால இரு அணைகளுடைய நீர்வரத்துமே மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், அப்போது முதல் கட்டமாக கபினி அணைக்கு வரக்கூடிய நீரினுடைய ஒரு பகுதி மேட்டூர் அணைக்கு திறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மேட்டூர் அணைக்கான இன்னைக்கான நீர்மட்டம் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னா, நேற்று 76.29 அடி, நீரிருப்பு 38.35 டிஎம்சி ஆக இருந்துட்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று முன்தினம் வினாடிக்கு 40 கனடியாக இருந்த அணையுடைய நீர்வரத்து நேற்று 27 கனடியாக குறைஞ்சிருக்குது. வினாடிக்கு 3,000 கனடியாக இருந்த நீர் திறப்பு 8 நாட்களுக்கு அப்புறமா நேற்று காலையில் 1,500 கனடியாகவுமே குறைக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அப்படியே நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 76.29 அடி ஆகவும் நீரிருப்பு 38.35 டிஎம்சி ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 27 கனடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1,500 கனடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ வெறும் 27 கனடியாக மட்டும்தாங்க இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 1,500 கனடியாக இருக்குது. அதாவது கடந்த நாட்களை விட இப்போ பாதிக்கு பாதி வந்துட்டு நீர்வரத்து குறைஞ்சிருக்குது. இதுக்கு முன்னாடி 3,000 கனடியாக இருந்துச்சு, இப்போ வெறும் 1,500 கனடியாக வந்துட்டு குறைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி நீர்வரத்துமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ரொம்ப குறைஞ்சி வெறும் 27 கனடியாக தான் இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா பிளேசி உடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் யாராவது சென்னை இன்டர்சிட்டி ரயிலில் பயணிக்கிற பயணிகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்காக தான். சென்னை இன்டர்சிட்டி ரயில் சேவையில் இப்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. காட்பாடி டு அரக்கோணம் ரயில் தடத்துக்கு உட்பட்ட தலங்கை டு சோளிங்கர் ரயில்வே ஸ்டேஷன்கள் இடையே நெடுஞ்சாலை மேம்பாலத்துக்காக அந்த தூண்கள் நிறுவக்கூடிய பணிகள் நடந்துட்டுனால அந்த வழியாக இயக்கப்படக்கூடிய ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபடி கோவை சந்திப்பில் இருந்து காலையில் 6:20 புறப்பட வேண்டிய சென்னை சென்ட்ரல் சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்துட்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி, அதாவது நாளைக்கு 12, 15, 17, 19, 22 ஆகிய நாட்களில் காட்பாடி சந்திப்பில் நிறுத்தப்படும் அப்படின்னும், சென்னை போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மறுமார்க்க ரயில் அதே நாட்களில் சென்னை சென்ட்ரலில் மதியம் 2:30 பதிலாக 4:15 காட்பாடியிலிருந்து புறப்பட்டு கோவையை அடையும் அப்படிங்கிற மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ரயிலில் பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு அப்டேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சிலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னமாப்பேட்டை, குகை, வின்சென்ட், இந்த பகுதிகள் இடத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போறீங்க அப்படின்னா மறக்காம சீட் பெல்ட் போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதே மாதிரி இன்னைக்கான கேள்வியை நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் மிக முக்கிய துறைமுகம் இது, தமிழ்நாட்டின் மிக முக்கிய துறைமுகம் இது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக காலையில் 7 AM to 9 AM பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். இப்போ அடுத்ததாக அசோக் சரணுடைய டாட்டின போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பேர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பேர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில்ல இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி அந்த பாறைகளை மோதி மோதி அந்த பாறைகளுக்குள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும் அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களையும் வரலாற்றிலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறனால தான் இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள் இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இத வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல ஜெ ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், புதுக்கட்ட போட சுத்திட்டு இருக்க போல?
2: ஏய், ஏன்டா அப்படி கேக்குற?
1: இல்ல, உன்னைய பார்த்தா மூஞ்சி எது முடியதுன்னே தெரியல, தலை வேற சமண்ட பாஞ்சு போய் கிடக்குது, அதான் கேட்டேன்.
2: மச்சான், டாக்டர் தான்டா சொல்லிருக்காரு
1: ஏன் முடி வெட்டக்கூடாதுன்னா.
2: அது இல்ல மச்சான், டாக்டர் தான், அதிகமா என்ன சேர்த்திக்காதீங்க.

0: சொன்னாரு, அதனால தான்டா.
1: Too much, too much.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ்ல கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
7: இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது, அதுக்காக நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. காரைக்குடியில் இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதாவது சிக்ரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்துட்டு இப்போது ஒப்பந்த பணிக்காக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, ப்ராஜெக்ட் அசோசியேட் 74, சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் 9 அப்படின்னு மொத்தமாக 84 இடங்கள் காலியாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி டிப்ளமோ பிஇ பிடெக் பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 18-35 வயசு இருக்கக்கூடியவங்க, அப்புறமா 17-40 வயசு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கான தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு இந்த 2 முறை மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் 10/7/2026 அன்னைக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும். இது பற்றின விவரங்கள் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா CECRI.RES.IN அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இவங்களை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த ஜாப் தேவைப்படும் அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. வர 10ஆம் தேதி, அதாவது நாளைக்கு ஈவினிங்குள்ளார அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு, யார் அப்படின்னா கிரிநாதன். அவங்க வந்துட்டு வாழப்பாடி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ்யூ மெனிமோ ஹாப்பிரிட்டன்ஸ் ஆஃப் த டே கிரிநாதன். உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே நம்ம சூப்பராக ஜாலியாக போகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் என்னென்ன விஷயங்களும் அச்சீவ் பண்ண நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும். உங்கள் லைஃப்பில் பல வெற்றிகளை நீங்கள் பல அச்சீவ்மெண்ட்ஸை பார்க்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: அப்பா, இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பொருட்களை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர்கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய சேலத்தில் மல்லிகை பூவோடைய விலை இப்போ சரிவடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. சேலம் வாவுசி பூ மார்க்கெட்டில் கடந்த 1ஆம் தேதி சன்னமல்லி கிலோவுக்கு 280 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு. நேற்று 160 ரூபாய்க்கு சரிஞ்சு ஒரு கிலோவுடைய விலை வந்துட்டு 120 ரூபாய் அப்படி மாதிரி வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி குண்டு மல்லியோடைய விலை பூ கடந்த வாரம் கிலோவுக்கு 500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் நேற்று 320 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. அரளிப்பூக்களுமே சரிந்து ரகங்களுக்கு ஏற்ப கிலோவுக்கு 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. சாமந்தி பூ மாற்றம் இல்லாமல் கிலோவுக்கு 240 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. இது பற்றி வியாபாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருமண சீசன், கோவில் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வரதுனால பூக்களுடைய தேவை அதிகமாக இருக்கிறதுனால விலை குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் மாதிரி இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சி தன்னுடைய யூக்ளிட் திட்டம் மூலமாக பால்வெளி விண்மீன் மண்டலத்துடைய இதய பகுதியை கண்டறிஞ்சு அதோடைய துல்லியமான புகைப்படங்களை வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. மைக்ரோ லென்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பம் மூலமாக சுமார் 60 மில்லியனுக்கும் அதிகமான நட்சத்திரங்கள், நெடிலாக்கள் மற்றும் நட்சத்திர கொத்துக்கள் படம் பிடிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங், பயங்கர ட்ரெண்டிங்கான விஷயங்கள், இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும், சாயங்காலம் 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு அவங்களோட. உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்கு, பயங்கர ட்ரெண்டிங்கான விஷயங்கள், வைரலான விஷயங்கள், வேடிக்கையான விஷயங்கள் கொண்டு செய்திருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும், சாயங்காலம் 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் குரு அவங்களோட. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, மின் தேவையை குறைப்பதில் முக்கிய ஆதாயம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலா சிக்கனமான பயன்பாடா. மின் தேவையை குறைப்பதில் முக்கிய ஆதாயம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலா சிக்கனமான பயன்பாடா அப்படிங்கிறதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோ.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் வர 17ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சேலம் மாநகரத்தில் 16ஆவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கான முதல்கட்ட பணி தொடங்கப்பட்டு வீடுகளுடைய தன்மை, அதோடைய எண்ணிக்கை குறித்து கணக்கெடுப்பு பணிகள் நடத்தப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் தானாக முன்வந்து வீடுகளுடைய தன்மை தொடர்பான சுய விவரங்களை www.se.census.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் இணையதளம் மூலமாக வந்துட்டு நீங்கள் வர 17ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் பதிவு செய்யலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர்கள் மூலமாக வீட்டுடைய தன்மை கணக்கெடுக்கக்கூடிய பணி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்குமே நடத்தப்பட இருக்குது அப்படின்னும், இந்த தகை இந்த தேசிய பணியில் அனைவரும் தவறாமல் பங்கேற்று சுய விவரங்களை பதிவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கணக்கெடுப்பு நம் நாட்டுடைய வளர்ச்சிக்கானது, அதனால் தவறாமல் பங்கேற்க உறுதியேற்போம் அப்படி மாதிரி மாநகராட்சி கமிஷனர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் வந்துட்டு பங்கேற்றுக்கோங்க. நீங்கள் யாராவது வந்துட்டு வெப்சைட்டில் நீங்கள் வந்துட்டு உங்களோட சுய விவரங்களை பதிவு பண்ணணும் அப்படின்னா www.se.gov.in

census.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு 17ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸோ அதெல்லாமே வந்துட்டு சென்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாளாக கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா தன்யா. அவங்க வந்துட்டு அரிசிப்பாளையம் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தன்யா. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் என்னென்ன லைஃப்லாம் வந்துட்டு சாதிக்கணும்னு நினச்சிங்களோ அந்த எல்லா விஷயங்களுமே வந்துட்டு நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக வந்து பர்த்டே விஷஸோ இல்லை வெட்டிங் அனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னா 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக ஜாரு முரளியின் பிஎஸ்பியோடைய காம்போவில் எம்மா சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: திருச்சிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக ஒரு விஷயம் வெயிட்டிங்கில் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறதான். இன்றைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோடைய தலைப்பு என்னென்னா, மின் தேவையை குறைப்பதில் முக்கிய ஆதாயம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலாக சிக்கனமான பயன்பாடா. மின் தேவையை குறைப்பதில் முக்கிய ஆதாயம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலாக சிக்கனமான பயன்பாடா அப்படிங்கிறதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏங் இதுக்கும் நம்ம கூட நிகழ்ச்சியில் உங்களை கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு எதாவது இருக்குது அப்படின்னா, அதேமாரி நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
0: எஸ், இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, தமிழ்நாட்டின் மிக முக்கிய துறைமுகம் எது, தமிழ்நாட்டின் மிக முக்கிய துறைமுகம் எது அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் சென்னை துறைமுகம். இந்த கேள்விக்கான பதில் யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாரில் இருந்தும், ஆதவன் அண்ணா மூலனூர் திருப்பூரில் இருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்கா பட்டியில் இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்கா பட்டியில் இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில் இருந்தும், தாமோதரன் அண்ணா பாலப்பட்டியில் இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம் வந்து இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காவியா, ஜோஷ்வா, தினேஷ் தர்னிஷா, தனேஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலாக மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். சரி சத்யா, கேள்வி எப்போ கேட்பேன் அப்படின்னா, காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்கு உருவாக்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியை கூடிய கேள்விகளுக்கு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் ஊருமே சொல்லப்படும். சோ இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. நாளைக்கு நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபாய் நேர்களை, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. பாக்கிற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவால நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் என்ன தெரியுமா? இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து ரிவேஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த விளையாட்டு தான் விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இந்த ரிவேஸில் சொல்லுங்கள் அப்படிங்கிற விளையாட்டோட ரூல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பரை கேட்டுவிட்டு அப்படியே ரிவேஸில் என்கிட்ட சொல்லணும், அந்த வரிசையை மாற்றாமல் சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டை விளையாண்ட போகிறோம். அடுத்த 2 மணி நேரம் இது பார்க்குறேன் கூட விளையாட போகிறீங்க. இந்த விளையாட்டில் விளையாடுனா நான் சொன்ன நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இப்போ நம்ம கூட ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு. அவர் கூட விளையாடுறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி மார்னிங் மக்களே. இந்த நாள் உங்களுக்கு அருமையாக நல்லா அசத்தலாம் நல்லா போகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு விளையாட்டுக்குள்ளே போயிடலாமா? இன்னைக்கான விளையாட்டோட முதல் நேரம் வந்து காத்துட்ருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்திலிருந்து பேசுகிறேங்க.
0: மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க.
0: சூப்பர் மாணிக்கம் அண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு விளையாட போகிறோம்னு தெரியுமா?
1: ஆ, தெரியுங்க. ரிவேஸில் சொல்லணும்.
0: ஆமாங்க அண்ணா, விளையாண்டுருவோமா?
1: ஆ, சரிங்க.
0: 5 9 9 9 5
1: 5 9 9 9 5
0: சூப்பர் அண்ணா. அடுத்து 5 2 0 7
1: 7 0 2 5
0: ஓகே. 3 5 1 4 7
1: 7 4 1 5 3
0: சூப்பர் சூப்பர் மாணிக்கம் அண்ணா, அருமையான நன்றி அண்ணா.
1: நன்றி
0: நன்றி. மங்களபுரத்துலேருந்து மாணிக்கம் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இது வாக்கிறேன் கூட நினைஞ்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாடலை கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். புத்தகத்தோட பேர் 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலயமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசில் இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்கே அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்கே அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேர் சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையாக போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியாக வாழ்கிறாருங்க. ஒரு வழியாக காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததா டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்போ இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன் தான் வேற யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியாக சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அலைஞ்சி தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறையை கண்டுபிடிச்சி 7 தலைமுறைகளுடைய கதையை புத்தகமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம் 7 தலைமுறைகள். இப்போ இந்த கதையில் சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனாக இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதற்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலேருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்றைக்கி உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன். இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பேர் தான் ரிவேஸ்டில் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு நம்பர், ஒரு சில நம்பர் சொல்லுவேன். அந்த நம்பரை நீங்கள் அப்படியே கேட்டுட்டு ரிவேஸ்டில் வரிசை மாறாமல் என்கிட்ட சொல்லணும். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: அடுத்து
1: 8546 6 1 4 5 8. சூப்பர் அண்ணா. அடுத்து 0901 1 4 சொல்லுங்க
2: சொல்லுங்க.
1: 4 1 0 9 0 வரும். பரவாயில்ல பரவாயில்ல, அருமையா நினைக்கிறோம். ரொம்ப நன்றிங்க அண்ணா.
2: நன்றி
1: அண்ணா. திருப்பூர்ல இருந்து ஆதவன் அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: என்ன மச்சான், புதுக்கட்ட போட சுத்திட்டு இருக்க போல?
3: ஏய், ஏன்டா அப்படி கேக்குற?
2: இல்ல, உன்னைய பார்த்தா மூஞ்சி எது முடியதுன்னே தெரியல, தலை வேற சமண்ட பாஞ்சு போய் கிடக்குது, அதான் கேட்டேன்.
3: மச்சான், டாக்டர் தான்டா சொல்லியிருக்காரு
2: ஏன் முடி வெட்டக்கூடாதுன்னா.
3: அது இல்ல மச்சான், டாக்டர் தான் அதிகமா என்ன சேர்த்திக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு, அதனால தான்டா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: அப்பா, இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: திறந்த வெளியில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸில் சொல்லுங்கள் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 4-5 நம்பர் சொல்லுவேன். அந்த நம்பர் அப்படியே நீங்கள் கேட்டுட்டு ரிவர்ஸில் என்கிட்ட சொல்லணும். இதான் அன்னைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிக்க நான் கால் பண்ணுங்கள். 9787-7107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்குறேன் கூட விளையாடலாம். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் நினைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
3: வணக்கம் வணக்கம் கஸ்தூரி, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷங்க. சொல்லுங்க இன்னைக்கு என்ன விளையாட்டுங்க
3: அண்ணா? இன்னைக்கு என்ன விளையாட்டுங்கன்னா உங்ககிட்ட நான் ஒரு 4-5 நம்பர்
4: சொல்லுவேனா?
3: ஆமா ரிவர்ஸ்ல சொல்லுங்கண்ணா. விளையாடலாமா? ஓகேங்கண்ணா. உங்களுக்கான நம்பர் 9820-7 9820-7 அண்ணா அது ரிவர்ஸ்ல சொல்லணும். இன்னும் ஒரு டைம் தான் சொல்லுவேன் சரிங்களா? 9820-7 8-9 வரும். அடுத்து 2-9-2-6 2-9-2-6 சூப்பர் அண்ணா. அடுத்து 2-9-3-7 2-9-3-9-2 சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையாளாண்டிங்க. நன்றி அண்ணா.
4: நன்றி
3: அண்ணா. திருப்பூர் மாவட்டத்தில் இருந்த கஸ்தூரி நான் கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னோட உங்களுக்காக சூப்பரான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்னைக்கு ரிவர்ஸ்ல சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த ரிவர்ஸ்ல சொல்லுங்க விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து ஒரு 5 4 ல இருந்து 1 5 நம்பர் சொல்லுவேன், அதை நீங்க கேட்டு அப்படியே ரிவர்ஸ்ல என் கிட்ட சொல்லணும். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவரு கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய நாட்காலை வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா தீபா?
0: நான் சூப்பரா இருக்கேன் சந்திரசேகர். அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்க தீபா. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய காலை பொழுது எல்லாம்?
0: அருமையா போயிட்டு இருக்கு, அற்புதமா போயிட்டு இருக்கு.
1: மழை எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம ஊர்ல வருதா இப்பெல்லாம்?
0: இல்லைங்கண்ணா, மழை வரது இல்ல, ஆனா மேகமூட்டமா இருக்கண்ணா.
1: ஆஹா, சூப்பர். இங்கேயும் அப்படிதான் இருக்கு. காலையெல்லாம் பயங்கரமா மேகமூட்டமா இருந்தது, இப்பதான் கொஞ்சம் வெயில் அடிக்குது.
0: சரிங்கண்ணா. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
1: தெரியும் 1 2 0 3 8 1 2 0 3 8
0: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா FM 107.8 உங்களுக்காக செமையான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பேர் தான் ரிவர்ஸில் சொல்லுங்கள். இந்த ரிவர்ஸில் சொல்லுங்கள் அப்படிங்கிற விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு 5 நம்பர் சொல்லுவேன். அந்த 5 நம்பரை கேட்டுவிட்டு அப்படியே ரிவர்ஸில் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இதுதான் அன்றைக்கான விளையாட்டோட ரூல்ஸ். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்குறேன் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் திவாகர். சேலம் பெரும்பாலிருந்து இணைப்பு நினைப்பவர் எழிலரசி. நலமா இருக்கீங்களா?
1: எழிலக்கா, இங்க எல்லாருமே சூப்பரா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கும் திவா.
1: சூப்பராக்கா.
2: இன்னைக்கு வந்து ரிவேஸ்ல விளையாடிட்டு இருக்கீங்க, என்ன சொல்றீங்க? ரிவேஸ்ல விளையாடணும்,
1: விளையாண்டலாமா?
2: விளையாடலாம்.
1: ஓகேக்கா. 09491
2: 09491 19409 90
1: வரும்க்கா.
2: 9090.
1: அடுத்து 1 1 3 4 9 1 1 3 4 9
2: 9 4 3 1 1.
1: சூப்பராக்கா. அடுத்து 3 7 8 6 3 7 8 6
2: 3 7 8 6 6 8 7 3.
1: சூப்பர் சூப்பர் அக்கா, அருமையா விளையாண்டீங்க. நன்றி
2: அக்கா. ஓகே, நன்றி தீபா. பாய்.
1: நன்றி. ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எல்லிலக்கா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 உங்களுக்கு அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: நீதானே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

நீந்தி போற நீந்தி போற மேல என்ன சொன்ன எல்லாருமே கோல ஷீட்டானு தானே ஏல ஹிட் பண்ண நானும் தானே வந்தேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களை இது பார்க்குறவங்க கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பேர் தான் ரிவர்ஸில் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட நான் ஒரு 5 நம்பர் சொல்லுவேன், 5 நம்பர் அப்படியே கேட்டு நீங்கள் என்கிட்ட ரிவர்ஸில் சொல்லணும். இதுதான் அன்றைக்கான விளையாட்டாக நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.

0: வணக்கம் பாஸ்கர் அண்ணா, இங்கே எல்லாரும் சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர் அண்ணா. அண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்னு
1: தெரியுமா?
0: ஆமாங்கண்ணா, விளையாடுவோமா?
1: சொல்லுங்கள்.
0: ஓகே அண்ணா, உங்களுக்கான அஞ்சு நம்பர் என்ன அப்படின்னா 1 3 5 1 8. 1 3 5 1 8. சூப்பர் அண்ணா. அடுத்து 1 0 0 4 3. 1 0 0 4 3.
1: 3 4 0 0 1.
0: சூப்பர் அண்ணா. அடுத்து 0 4 0 4 2. 0 4 0 4 2.
1: 2 4 0 4 0.
0: சூப்பர் அண்ணா, அருமையாக விளையாண்டீங்க பாஸ்கர் அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
1: நன்றி
0: நன்றி. டால்மிய காலனிலேருந்து பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கிறேனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.
2: ஆயிஷா, ஒரு நொடி, ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசாக தெரியுதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. வந்துட்டுருக்கேன் உன்னை பார்க்க, உன் கையை பிடிக்க, உன் கண்ணில் தொலைஞ்சு போக, உன் மூச்சு காற்று சுவாசிக்க. வந்துட்டுருக்கேன், காத்திரு காதலோட ஒரு ரைடுக்கு.

இந்த நொடி, இந்த நொடிக்கு தான் காத்துட்டு இருந்தேன். உன் கையை பிடிக்க, உன் செருப்புலையும் என் கவலையும் மறக்க. ஐனோ நீ வருவன, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவன். லெட்ஸ் கோ.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்கு உள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமா கரைகள்ல அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகள்ல இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேரு. அப்புறம் முத்து அப்படின்றது, முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்விதான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்துச்சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்துச்சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்கள்லயும் வரலாற்றுலயும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறனால தான் இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா, திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்துச்சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள் இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இத வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல எஃப்ஜே ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அந்த இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடுவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவர்ஸில் சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளையாட்டு. உங்ககிட்ட நான் வந்து ஒரு நம்பர் சொல்லுவேன், ஒரு நாலுலேருந்து 5 நம்பர் சொல்லுவேன், அதை நீங்கள் அப்படியே கேட்டேன்ட்டு ரிவர்ஸில் ஆர்டர் மாறாமல் சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டாக நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
5: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர். நேற்று ஒரு வட்டம் 50 கலை செல்வீங்க அன்பு தீபாகர் அவர்களே.
2: கலை செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க? சூப்பர் அக்கா. அடுத்து 2709-2 இல்ல 2-9 வரும். ஓகே, அடுத்து 1-0-9-5-3 1-0-9-5-3
5: 3-5-9-0-1
2: சூப்பர் சூப்பர் அக்கா. அருமையா இருக்கீங்க, ரொம்ப நன்றி அக்கா. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு, உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் மான்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், புதுக்கட்டை போட சுத்திட்டு இருக்க போல?
2: ஏய், ஏன்டா அப்படி கேக்குற?
1: இல்ல, உன்னைய பார்த்தா மூஞ்சி எது முடி எதுன்னே தெரியல, தலை வேற சமண்ட பாஞ்சு போய் கிடக்குது, அதான் கேட்டேன்.
2: மச்சான், டாக்டர் தான்டா சொல்லியிருக்காரு
1: ஏன் முடி வெட்டக்கூடாதுன்னா.
2: அது இல்ல மச்சான், டாக்டர் தான் அதிகமா என்ன சேர்த்திக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு, அதனால தான்டா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துட்டு வாமா.
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயர் எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துருவாமா, போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஈரக்கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர்கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
3: வாகை சூடவா.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க மக்களே. திவாக்கர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவேஸ்ட்டில் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு நம்பர் சொல்லுவேன், ஒரு 5 நம்பர் சொல்லுவேன். அதை நீங்கள் கேட்டுக்கிட்டு அப்படியே ரிவேஸ்டில் என்கிட்ட வரிசை மாறாமல் சொல்லணும். 2 டைம் தான் சொல்லுவேன், அது கரெக்டாக சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787 7107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குற என் கூட விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து சூப்பரான 2 பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாடல்லாம் கேட்குறீங்களா சோனா எஃப்எம்ல? இந்த பாடல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பாடல்களோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787 7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். இப்போ வந்து ஒரு சூப்பரான பாட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டு வாங்க மக்களே. அதுக்கு முன்னாடி நீங்கள் சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அது வந்து ரேடியோவில் தான் கேட்டுட்ருக்கீங்க, இல்லை என்னால் வந்து நான் வெளியே போனால் சோனா எஃப்எம் கேட்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, இதுக்காகவே ஒரு சூப்பரான இன்னொரு வழி இருக்குது. என்னென்னா, சோனா எஃப்எம் ரேடியோவில் மட்டும்தான் கேட்க முடியும் அப்படின்னு கிடையாது, நீங்கள் இதை ஃபோனில் கூட கேட்டுக்க முடியும். அதுக்காகவே வந்து சோனா எஃப்எம் ஆப் இருக்குது. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சோனா எஃப்எம்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு இருக்குது, ஐஃபோனுக்கு இருக்குது. ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோரில் போய் சோனா எஃப்எம்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு

அது கிடைக்கும் கண்டிப்பாக. நீங்கள் அப்படியும் கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்காக நம்ம வாகை சொல்லுவாங்க நிகழ்ச்சியில் இன்னும் ரெண்டு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனாயப்பும் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவால நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து ரிவேஸில் சொல்லுங்கள். உங்ககிட்ட நான் வந்து ஒரு 4-5 நம்பர் சொல்லுவேன், அதை அப்படியே நீங்கள் கேட்டுட்டு ரிவேஸில் என்கிட்ட சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, கால் பண்ணுங்கள் 9787-707-107 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்குறேன். கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏரிகோடி எம் ராஜசூரி தேவகர். இன்னைக்கு அனைவரும் எப்படி இருக்கீங்க?
6: எல்லாருமே சூப்பரா இருக்கும் ராஜசூரி அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கான விளையாட்டு வந்து ரிவர்ஸ் சொல்றீங்களா?
6: ஆமாங்கக்கா, விளையாண்டுருவோமா?
7: கொஞ்சம் ஈஸியா இருக்கிறத சொல்லுங்க பாப்போம், முயற்சி பண்ணலாம்.
6: கண்டிப்பாக்கா. 8513 8 5 1 3 3 1 5 8 சரிங்க்கா அடுத்து 0 2 5 8 இல்ல 8 5 2 0 சரிங்க்கா அடுத்து 8 1 1 4
7: 4 1 1 8.
6: சூப்பர் சூப்பர் அக்கா, அருமையா இருக்கீங்க. நன்றி அக்கா.
7: நன்றி.
6: தருமபுரி மாவட்டத்திலேருந்து ராஜசூரி அக்கா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன் உங்களுக்காக இன்னொரு அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. இது பார்க்குறவங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டுருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து ரிவர்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி விளையாட்டில் நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ணி ரொம்பவே உற்சாகமாக சூப்பராக ஜாலியாக விளையாண்டீங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே போல் எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சி, அதாவது வாகை சுடுதா நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா, கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புற மக்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. நன்றி மக்களே, டாட்டா மக்களே, பை பை. உங்களுக்காக அருமையான பாடலாம் நம்ம நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்குது. எல்லா பாட்டையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே மக்களே, டாட்டா மக்களே, பை பாய்.
2: ஹாய் மக்களே, நான் வந்து முத்து எம்டிசி, என்னோட ஃப்ரெண்டு வந்து செல்வா எம்டிசி. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ கேட்க போகிற பாடல் வந்து வா மானே. ஸோ பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பாடலை பற்றின

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். மண்ணோட ஆரோக்கியத்தை இயற்கையாவே மேம்படுத்துறது என்ன மாதிரி, வளமான மண்ணுக்கான நிரூபிக்கப்பட்ட இயற்கை முறைகள் என்ன அப்படின்றத நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். மண் ஆரோக்கியம் ஏன் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். மண் அப்படின்றது வெறும் தூசி மட்டும் இல்லைங்க, அது கனிமங்கள், கரிம பொருட்கள், காற்று, நீர், பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள், புழுக்கள் மற்றும் எண்ணற்ற பிற உயிரினங்களால ஆன ஒரு உயிருள்ள சூழல் மண்டலம்னு சொல்லலாம். மண் ஆரோக்கியமா இருக்கிறப்ப அது ஊட்டச்சத்துக்களை நல்லாவே தக்க வச்சு நீரை சரியா வடிய செய்யுது, வேர்கள் வலுவா வளர தேவையான ஆதரவை அளிக்குது. மண்ணோட ஆரோக்கியத்தை இயற்கையா மேம்படுத்துறது எந்த மாதிரி, சிறந்த தாவர வளர்ச்சி மற்றும் அதிக மகசூல். அடுத்தது மேம்படுத்தப்பட்ட நீர் தக்க வைப்பு மற்றும் வடிகால், அரிப்பு மற்றும் இறுக்கம் குறைக்கப்பட்டது. அதிகரித்த ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடிய தன்மை, அதிக நன்மை பயக்கும் நுண்ணுயிர் செயல்பாடு, இந்த மாதிரி வழிமுறைகள் தான் முக்கியமா இருக்கு. இப்ப மண் பரிசோதனையோட எந்த மாதிரி தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப மாற்றங்களை செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட மண்ணுக்கு

உண்மையாலுமே என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிறது உதவியா இருக்கும். ஒரு எளிய பரிசோதனை மூலமா pH அளவுகள், ஊட்டச்சத்து குறைபாடுகள் மற்றும் கரிம பொருட்களோட உள்ளடக்கம் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான தொடக்க புள்ளியை அளிக்கிறதோட தேவையற்ற திருத்தங்களையும் தடுக்குது. உங்களோட மண்ணு அதிக அமிலத்தன்மை கொண்டதாகவோ இல்லனா அதிக காரத்தன்மை கொண்டதாகவோ இருந்துச்சு அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் கூட தாவரங்கள் அதை வந்து உறிஞ்சுற சிரமப்படலாம். உங்களோட மண்ணுல நிலைய அறிஞ்சிக்கிறது ரொம்பவே பயனுள்ள இயற்கை மேம்பாடுகளை தேர்ந்தெடுக்கிறது எளிதாக்குது. சரிங்க பத்மாவதி, கரிம பொருட்கள் மண்ணுக்கு எந்த மாதிரி உதவுது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? வறண்ட காலங்கள்ல ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கும், ஊட்டச்சத்துக்களை காலப்போக்குல மெதுவா வெளியிடுறதுக்கும், மண்புழுக்கள் மற்றும் நுண்ணுயிரிகளை ஆதரிக்கிறதுக்கும், கடினமான களிமண்ணை தளர்த்தி மணல் மண்ணை மேம்படுத்துறதுக்கும் உதவியா இருக்கு. இப்ப வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இல்லனா ரெண்டு தடவையாவது தோட்ட பாத்திகள் மீது மக்கிய உரத்தை ஒரு அடுக்கா பரப்பணும். காலப்போக்குல இந்த எளிய பழக்கம் மண்ணோட வளத்தையும் தாவரங்களோட ஆரோக்கியத்தையும் வேகத்தக்க முறையில மேம்படுத்தும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மக்கிய உரத்தை மண்ணுல ஆழமா கலக்கறதுக்கு பதிலா மேலுரமா இடணும். இது மண்ணோட கட்டமைப்பை பாதுகாக்கிறதோட மண்ணுல வாழக்கூடிய உயிரினங்கள் தங்களோட வேலைய இயற்கையாவே செய்யவும் அனுமதிக்குது. இந்த மண் பரிசோதனைகளை செஞ்சாதாங்க நம்மளால வந்துட்டு எந்த பயிரை எந்த மண்ணுல வந்து நம்ம போட முடியும், அதே மாதிரி எந்த பயிரை போட்டா நம்மளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு செய்ய முடியும். அப்பதான் நம்மளுக்கும் வந்து சந்தோஷமா இருக்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா படத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். புத்தகத்தோட பேர் 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலயமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசில் இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்கே அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கு அப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்கே அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேர் சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையாக போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியாக வாழ்கிறாருங்க. ஒரு வழியாக காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததாக டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்போ இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன் தான் வேறு யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியாக சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அடைஞ்சு தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறையை கண்டுபிடிச்சி 7 தலைமுறைகளுடைய கதையை புத்தகமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம் 7 தலைமுறைகள். இப்போ இந்த கதையில் சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனாக இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதற்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலேருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்றைக்கி உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி வட்டாரம் தும்பல்பட்டி கிராமத்துல இருந்து பிரியாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, நாங்க வந்து என்ன மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல விவசாயம் செய்யறது மட்டும் இல்லாம இப்ப விவசாய பொருட்களை என்ன மாதிரி மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களையும் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: வணக்கம் மேம், நாங்கள் வந்து சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி ஒன்றியம் தும்பல்பட்டிங்கிற கிராமத்துல இருக்கோம். நான் வந்து இயற்கை விவசாயம் தான், ஆல்ரெடி அரளிப்பூ போட்டிருக்கோம், அது 1.5 ஏக்கர் கிட்ட போட்டிருக்கோம். அது இல்லாம நாங்க நாட்டுக்கோழி பண்ண வச்சிருக்கோம், அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 200 கோழி கிட்டே இருக்கு, சின்ன குஞ்சுங்கெல்லாம் ஒரு 100 கோழி குஞ்சு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூ ஃபுல்லா அரளிப்பூ இருக்கிறதுனால அது விவசாயம் சார்ந்து நாங்க பண்ணணும். மாடு ஆடு எல்லாமே வச்சிருக்கோம். விவசாயம் சார்ந்து நம்ம இந்த விவசாயத்தை மட்டும் சார்ந்து நம்ம இருக்க முடியாது, இதை மதிப்பு கூட்டணுங்கிறதுக்காக நாங்க கால்நடை சார்ந்து கப்சாம் பஞ்சகாவி விளக்கு கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதெல்லாம் நாங்க தயாரிக்கிறோம். ஹேண்ட்மேடாவே எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா பஞ்சகாவியம் கலந்து பால் தயிர் கோமியம் சாணம் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி பஞ்சகாவியமா இருக்கணும், அது இல்லாம மூலிகையா இருக்கணும். இப்ப கடையில எல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கெமிக்கல் ஆட் பண்ணி தான் மேம் பண்றாங்க. நம்மளோடதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையானது. இப்ப வேப்பிலை துளசி ஆவரம்பூ நொச்சத்தலை இதெல்லாமே பறிச்சு காய வச்சு பவுடர் பண்ணி நம்ம மக்களுக்காக இயற்கையா கொடுக்கணும். இப்ப ஒரு ஹோமம் பண்ற ஒரு இருக்கணுங்கிறதுக்காக நாங்க வேப்பிலை இந்த மூலிகை ஐட்டம் எல்லாம் பறிச்சு இந்த பஞ்சகாவியத்தெல்லாம் கலந்து நாங்க ப்ரிப்பேர் பண்ணி பண்றோம் மேம். நாங்க இப்ப வந்து அரளி பாத்தீங்கன்னா 1.5 ஏக்கர் கிட்ட போட்டிருக்கோம் மேம். இதுல பாத்தீங்கன்னா வாரத்துல 1 நாள் கம்பல்சரி தண்ணி கட்டணும். வேற விவசாயம் பண்ணியிருந்தோம்னா அடிக்கடி தண்ணி கட்டுற மாதிரி வரும். இது பாத்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒருக்கா கூட தண்ணி கட்டினா அது தாங்கும், அந்த செடி தாங்கும். மத்த செடியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு செடி தாங்காது. இதுல எப்படின்னா நாங்க வந்து காலையில வந்து ஒரு 3 மணிக்கு விடிய காலம்பறி 3 மணிக்கெல்லாம் நாங்க அரளி தோட்டத்துக்கு போயிருவோம். அதை பறிச்சு அதுக்கப்புறம் நாங்க கட்டி ஒரு 1 கிலோவா நாங்க எடை போட்டு கட்டி வச்சிருவோம். அது எடுத்துட்டு போய் அவங்க கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு நம்ம கொடுக்கற கமிஷன் மேம்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து அரளிப்பூ என்ன மாதிரி நாங்க விவசாயம் பண்றோம், அதனுடைய வழிமுறைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொன்னாங்க, நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
6: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், புதுக்கட்டை போட சுத்திட்டு இருக்க போல.
2: ஏய், ஏன்டா அப்படி கேக்குற?
1: இல்ல, உன்னைய பார்த்தா மூஞ்சி எது முடியதுன்னே தெரியல, தலை வேற சமண்ட பாஞ்சு போய் கிடக்குது, அதான் கேட்டேன்.
2: மச்சான், டாக்டர் தான்டா சொல்லியிருக்காரு
1: ஏன் முடி வெட்டக்கூடாதுன்னா.
2: அது இல்லை மச்சான், டாக்டர் தான் அதிகமா என்ன சேர்த்திக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு, அதனால தான்டா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலான்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் வீரபாண்டி வட்டாரத்துல இருந்து மாதேஸ்வரன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப விவசாயத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிரமங்கள் இருக்கு. ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா விவசாய சாகுபடியில ஏதாவது பிரச்சனையா இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா விற்பனை செய்யறதுல நிறைய சிரமங்களை அவங்க வந்து பாத்துருப்பாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு சில நேரங்கள்ல தண்ணி பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான சிரமங்கள் இருக்கு. எங்களுக்கு என்ன மாதிரி சிரமங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க.
4: எந்த டிபார்ட்மெண்ட் எங்க போனாலும் விவசாயி காக்க வைக்க கூடாது. விவசாயி காத்திருக்க வேண்டிய

0: இதை விட்டுட்டு போயிடும். அப்படிதான் நிலம் இருக்கு. விவசாயம் வளரணும், விவசாயம் செழிக்கணும்னா விவசாயிகள் மீது மக்களோட பார்வை இருக்கணும். விவசாயி காக்க கூடாது, எங்க போனாலும் விவசாயிக்கு முன்னுரிமை கொடுக்கணும். விவசாயத்தை பத்தி ஒவ்வொரு அடுத்த ஜென்ரேஷன் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். எப்படி விவசாயம் பண்றாங்க, எப்படி பண்றாங்க, எதனால பண்றாங்க, இது எப்படி வருது அப்படிங்கறத தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷன் சாப்பிடறதுக்கு உணவு இருக்கும். இல்லைன்னா மாத்திரை சாப்பிடணும், மாத்திரை சாப்பிட்டு அது வாழ்க்கையாது. வெறும் மாத்திரை வாங்கிட்டு வாங்கினா வாழ்க்கை கிடையாது, அது ரசனை இல்லாத வாழ்க்கை. அதுதான் எதிர்நோக்கி போயிட்டு இருக்குது. மாத்தணும் அப்படின்னு விவசாயிகள் நோக்கி தான் போகணும். விவசாயிகள் நோக்கி எல்லா பார்வையும் வரணும். இப்ப ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் இருக்குல்ல, கூட்டு வந்து ஃபீல்டர் காமிக்கலாம். விவசாயிகளோட இது பண்ணணும். அடுத்த ஜென்ரேஷன் ஒரு ஆர்வம், எதுவுமே ஆர்வத்தை தூண்டணும். ஆர்வத்தை தூண்டணும்னா ஒவ்வொரு விவசாயத்தை ஃபீல்டு கொண்டு போய் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை கூட்டு போய் காமிக்கணும். இப்படிதான் விவசாயம் பண்றாங்க, இப்படிதான் செய்யறாங்கிறது. விவசாயி மேல மரியாதை வரணும். எனக்கு மரியாதைங்கிறதுக்கோசம் நான் சொல்லல, என்னோட தேவைகள் நான் பூர்த்தி செஞ்சுக்க முடியும், என்னோட சாப்பாட்டுக்கு நான் தயார் பண்ணிக்க முடியும். ஆனா மத்தவங்க தேவைங்கும் போது கஷ்டம். அதை உணர்ந்துக்கிறல்ல, எல்லாமே இருக்கு எங்ககிட்ட, எல்லா
1: தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா பாதிப்பு நம்ம எல்லாத்துக்குமே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு விவசாயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆட்கள் பற்றாக்குறை அப்படின்றது இருந்துகிட்டே தான் வருது. இப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மருந்துகளை தான் அதிகமா எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாங்க. அதுவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா தான் இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல சிறுதானிய பயிர்கள் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றக்கூடிய முனைவர் சுதா அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அழுகல் நோய் இருக்கு, இதனால என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: இன்னொன்னு, மரவள்ளி வந்து தற்போது வந்து அறுவடைக்கு தயாராக அந்த நிலையில இருந்துச்சுனாங்க, கிழங்கு அழுகல் வந்து ஏற்படுறதுனால மாவு சத்து வந்து குறைபாடு வந்து அதிகமா ஏற்படும். அதனால இதை தடுக்கிறதுக்கு நீங்க வந்து உடனடியா மருந்து தெளிக்கணும், முதல்ல வடிகால் வசதி ஏற்படுத்திட்டு அப்புறமா நீங்க வந்து மருந்துக்கு வந்து ஊத்துறதுக்கு போகலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மரவள்ளியிலேயே பாத்தீங்கன்னா பழுப்பு இலைப்புள்ளின்னு ஒண்ணு சொல்லுவோம், அது வந்து பாத்தீங்கன்னா மழையினால வர்றது, மழையினால வேகமா பரவக்கூடியது. அது இது பாத்தீங்கன்னா இலையோட இரு பக்கம் பாத்தீங்கன்னா புள்ளிகள் வந்து இருக்கும். இந்த இலையின் மேற்பரப்புல பழுப்பு நேர புள்ளி வந்து கரு விளிம்புல வந்து கருமையான நிறத்தோட சுத்தியும் கருப்பு கோடு போட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி அடிப்புறையில பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா, நடுப்பகுதியில சாம்பல் நிற புள்ளிகளோட விளிம்பு வந்து மாறுபட்டு காணப்படும். அதாவது ஃபர்ஸ்ட் கருப்பா இருக்கிறது, அப்புறம் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சாம்பல் கலர்ல கோடு போட்ட மாதிரி இருக்குங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, பாதிக்கப்பட்ட இலைகள் வந்து என்ன ஆகும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா நோய் வந்தாவே என்ன ஆகும், மஞ்சளாக வெளுத்து போயிடும், மஞ்சளாகும், பின்னாடி வந்து வாடி கீழே வந்து கொட்டிடும். இதுக்கு வந்து நீங்க வந்து விதை நேர்த்தி கரணை நேர்த்தி செஞ்சும் போடலாம், இல்ல வந்து நீங்க இலையில தானே வருது, அதனால இலைக்கு வந்து இலை மேல தெளிக்கிற மருந்து வந்து தெளிச்சாலுமே கட்டுப்படுத்தலாம். இதுக்கு வந்து காப்ராக்சி குளோரைடும் தெளிக்கலாம். தெளிச்சிங்கனாலுமே உங்களுக்கு, ஏன்னா இலையில மட்டும் தான் இருக்கு, இலையில வந்து தண்டுல இருந்தா நம்ம தண்டுல இருந்து இலைக்கு போய் பூருக்கு போறதுக்கு நம்ம உடுரி பயிர பூச்சிக்கொல்லி பூஞ்சானக்கொல்லி அடிக்கலாம். இது வந்து இலையில மட்டும் இருக்கிறதுனால இலையில படுற மாதிரி பூஞ்சானக்கொல்லி அடிச்சிங்கன்னா போதும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பப்பாளி, இந்த மழையினால ரொம்ப பாதிக்கப்படுற பயிர்ல பப்பாளியும் ஒண்ணு. இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நோய், முக்கியமான நோய் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றது மழையினால வர்றது, பப்பாளியில் நிறைய நோய் இருக்கு, அதாவது வைரஸ்னால வருது, சூரியனால வர்றது இருக்கு, நான் சொல்றது மழையினால வர்றது தண்டு அழுகல் மற்றும் தூர் அழுகல் நோய். இந்த நோய் பாத்தீங்கன்னா இலையோட மேற்புறத்திலையும் தண்டு பகுதியில, அதாவது நீரில் ஊறியதால தண்டு பிளந்து பிளவு காணப்படும், ரெண்டு தண்டுமே வெட்டுன மாதிரி பிளந்து காணப்படும். இது வந்து நோயோட முதல் அறிகுறி. இது என்ன ஆகுதுன்னா, உள்ள அந்த வெட்டும் போது என்ன ஆகுது, வெட்டின மாதிரி தோற்றத்துல இருக்கும்போது நடுப்பகுதியில பாத்தீங்கன்னா பழுப்பு கலர்ல வந்து கருப்பா மாறி அழுகிருங்க, ஒரு மாதிரி நமக்கு அந்த வாடையே ஒரு மாதிரி துர்நாற்றம் மாதிரி அடிக்கும். மஞ்சள் அது இலை என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து தண்டுல பிரச்சனை ஏற்படும் போதே இலைக்கு வந்து சத்து போகாததுனால இலைகள் வந்து மஞ்சளா மாறி பின்னாடி வந்து உதிர்ந்துருது.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப பப்பாளியில தண்டு அழுகல் நோய், அதோட தூர் அழுகல் நோய் என்ன மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப பப்பாளி மரம் யாராவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது வந்து உபயோகமா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள், அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். அசாம் மாநிலத்தின் பல பகுதிகளில் மனித யானை எதிர்கொள்ளல் ஒரு பெரும் சவாலா இருந்து வருதுங்க. உணவு தேடி கிராமங்களுக்குள்ளார நுழையக்கூடிய யானைகள் விவசாயிகளோட பயிர்களை சேதப்படுத்துறதுனால மக்களுக்கு பொருளாதார இழப்பும் மன அழுத்தமும் ஏற்படுது. இந்த பிரச்சனைய மட்டுப்படுத்த பல புதுமையான முயற்சிகள் வெற்றிகரமா செயல்படுத்தப்பட்டு வருது. என்ன அப்படின்னா, பொதுவா யானைகள் வந்து நெல்லு, மக்காச்சோளம், வாழை போன்ற பயிர்களை விரும்பி சாப்பிடுது. இதனால இந்த பயிர்கள் அதிகமா விளையக்கூடிய பகுதிகளில் யானைகளோட நுழைவு அதிகமா இருக்கு. இதுக்கு மாற்றா மஞ்சள், இஞ்சி, கடுகு போன்ற பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்ய ஊக்குவிக்கப்படுறாங்க. இந்த பயிர்களை யானைகள் பொதுவா தவிர்க்கிறதுனால பயிர் சேதம் குறையுது. அதே நேரத்துல விவசாயிகளுக்கு நிலையான வருமானத்தையும் இது வந்து வழங்குது. இதனோட எலுமிச்சை போன்ற தாவரங்களை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய உயிர் வேலிகளும் முக்கிய பங்கு வகிக்குது. எலுமிச்சை மரங்களின் மனம் யானைகளை வயல்கள்ல இருந்து விலக்கி வைக்க உதவியா இருக்கு. குறைந்த செலவுல நீண்ட கால பாதுகாப்ப வழங்கக்கூடிய இந்த முறை பல கிராமங்கள்ல நல்ல பலனை அளித்து வருதுங்க. மனித யானை எதிர்கொள்ளலால ஏற்படக்கூடிய பயிர் சேதத்துக்கு வழங்கக்கூடிய இழப்பீடும் மிக முக்கியமானது. கடந்த காலங்கள்ல இழப்பீடு கிடைக்க பல மாதங்கள் எடுத்ததுனால விவசாயிகள் கடும் சிரமங்களை எதிர்கொள்றாங்க. தற்போது பாத்தீங்க அப்படின்னா, ஒடிசா அரசு அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய திறன் பேசி செயலி இந்த நிலையை மாத்தி இருக்கு. யானைகளால ஏற்பட்ட சேதத்தை வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திலேயே திறன் பேசி செயலி மூலமா பதிவு செய்யறாங்க. ஒளிப்படங்கள், இட விவரம், சேத மதிப்பீடுகள் போன்றவை உடனடியா பதிவேற்றப்படுறதுனால சரிபார்ப்பு அனுமதி செயல்முறை வேகமா நடைபெறுது. இதன் மூலமா இழப்பீட்டு தொகை சில நாட்கள்லேயே விவசாயிகளோட வங்கி கணக்குல செலுத்தப்படுது. விரைவான இழப்பீடு விவசாயிகளோட நம்பிக்கையை அதிகரிக்குது. இழப்புக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை உருவாகிறப்ப யானைகளுக்கு எதிரான கோபமும் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளும் குறையுது. மாறா யானைகளை பாதுகாப்பாக வழி நடத்துறதுலயும் அதோட நடமாட்டத்தை அதிகாரிகளுக்கு தெரிவிப்பதிலையும் மக்கள் அதிக ஒத்துழைப்பு வழங்குறாங்க. மாற்று பயிர்கள், உயிர் வேலிகள், விரைவான இழப்பீட்டு முறைகள், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒன்னா செயல்படுறப்ப மனிதர்களும் யானைகளும் அமைதியா இணைந்து வாழ்வதற்கான சாத்தியம் அதிகரிக்குது. மனித யானை எதிர்கொள்ளல குறைக்கக்கூடிய இந்த முயற்சிகள் எதிர்காலத்துல நிலையான இணக்க வாழ்வுக்கான முன் உதாரணமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா காட்டு வாழ் உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாத்துக்குமே தாங்க இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்து

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவிதா மேம் தான். இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் 500 மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு சேவை செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம 15 மேலா சாஃப்ட் ஸ்கில், அதுக்கப்புறம் லீடர்ஷிப், இது போன்ற பயிற்சிகள்லாம் எல்லா கல்லூரிகளுக்குமே அவங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி அனுபவம் இருக்கு, அதை வந்து எப்படி எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதா ஆக்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம் ஏஞ்சல், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கமா.
1: ஓகே மேம், உங்களோட ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு மேம்?
2: ஸோ முதல்ல என்னோட பேர் வந்து கவிதா கோவிந்தன். சேலம் என்னோட ஊர், படித்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு 15 திருச்சி சென்னை அந்த மாதிரி இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நான் திரும்ப சேலம் வரணும்னு நம்ம டிசைட் பண்ணும்போது நிறைய கார்ப்பரேட்ஸில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். மேரேஜ்க்கு ஒரு 10 கேப் இருந்தது. ஸோ அப்போ சில விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் கார்ப்பரேட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கெரியர் எப்படி திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு தகுந்த வேலை இங்கே சேலத்தில் சர்ச் பண்ணி பார்த்தா கிடைக்காத மாதிரி இருந்தது. அப்போ தான் நான் திங்க் பண்ணேன், ஒய் டோன்ட் வி ஸ்டார்ட் மை ஓன் கம்பெனி ஸோ அப்படிங்கிற மாதிரி நினச்சி. ஸோ நான் இதில் எக்ஸ்போர்ட்டர், ஸோ கேட் சென்டர் அரினாலலாம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயங்களை ஸோ இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு நினச்சோம். ஸோ ஐ ஸ்டார்டட் பிராண்டிங் கம்பெனி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேட் அ ஸ்ட்ராங் டீம். அதன் மூலமாக வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃபார் ஆர் கிளையன்ட்ஸ்.
1: ஓகே ஓகே மேம். மேம் அடுத்து வந்து இந்த அரினா மல்டி மீடியா அந்த சென்டர் போன்ற நிறுவனத்தின் மூலியமாக என்னென்ன மாதிரியான அனுபவம் உங்களுக்கு கிடைச்சது மேம்?
2: கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அனுபவம் நமக்கு ரொம்ப தேவை. ஸோ எந்த ஃபீல்டில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த ஃபீல்டில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்க கம்பெனியில் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒரு எல்லா ஸ்கில்ஸையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் நான் பண்ணினேன். லாட் ஆஃப் திங்ஸ் அங்கே கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் எனக்கு இது வரைக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அங்கே நான் பில்ட் பண்ணிக்கிட்ட நெட்ஒர்க் இது வரைக்குமே சப்போர்ட்டிவாக இருக்குது.
1: சூப்பர் மேம், அங்கே உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கவிதா மேம், அவங்களோட பயணத்தை ரொம்பவே சூப்பராக எப்படி தொடங்கினாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக நம்ம கிட்ட சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம்னு தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பேர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பேர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும், ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்கு உள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமா கரைகள்ல அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்னங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகள்ல இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்ன கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேரு. அப்புறம் முத்து அப்படின்றது, முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களிலையும் வரலாற்றிலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான். இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா, திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும், அவைகள்ல இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லையும், திருமணி முத்தாற்றிலையும்

0: அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இத வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல எம்ஜி ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அந்த இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே கவிதா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் தான் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாங்க. மேம், 2012 வந்து அந்த விவிட் இன்ஃபோ மீடியாவை வந்து தொடங்கும் போது என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு மேம்?
3: ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் வாஸ் மணி தான். ஸோ எனி பிஸ்னஸ் நீட்ஸ் மணி பிளஸ் ஃபேமிலி சப்போர்ட். பட் ஐ ஹேட் அ குட் ஃபேமிலி சப்போர்ட். என்னோட ஹஸ்பண்ட் ஆகட்டும், அப்பாவாகட்டும், குழந்தைகள் ஆகட்டும், ஸோ ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நான் எது பண்ணாலும் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது. அந்த ஒரு ஸ்ட்ரென்த் போதும், வி கேன் மேனேஜ் வித் மணி. ஸோ அதற்கப்புறம் தான் அவங்க கொடுத்த கான்ஃபிடென்ஸில் ஐ ஸ்டார்டட் திஸ். ஃபஸ்ட்டு சேலஞ்சஸ் இருந்துச்சு தான், இடம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அப்புறம் நம்மளோட ஃபெசிலிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, ப்ளஸ் முக்கியமான சேலஞ்ச் வாஸ் கரெக்டான பீப்புள், டெக்னிக்கல் பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணி என்னோட மென்டாலிட்டி படி அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி கொண்டு வர்றது. பிகாஸ் வி ஆர் வெரி ஸ்பெசிஃபிக் ஆன் கஸ்டமர் சர்வீஸ், அதை அவங்க புரிஞ்சுக்கிறவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் சில சேலஞ்சஸ் இருந்தது, அதை ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து நாங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டோம்.
1: ஓகே ஓகே மேம், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலுமே அதை தாண்டி தொடர்ந்து சூப்பராக பயணிக்கிறீங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க மேம். அடுத்தது வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது மூணுலையுமே வந்து வாடிக்கையாளர்களுக்கு அதிகமாக எதிர்பார்க்குற விஷயம் அப்படின்னா என்னவா இருக்கும் மேம்?
3: கண்டிப்பாக ஒரு வாடிக்கையாளர் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ வெப்சைட்டோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கம்பெனியோட விசிபிலிட்டியை கொண்டு வராங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதை பெஸ்ட்டாக ஒரு அப்பீலிங்கான ஒரு வெப்சைட், ஒரு கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான வெப்சைட், ப்ளஸ் டிராஃபிக் ஜஸ்ட் அழகாக இருக்கிறது மட்டும் கிடையாது, அந்த வெப்சைட்டுக்கு பீப்புள் வர வைக்கணும். ஸோ அந்த டிராஃபிக் பில் பண்ணுற வெப்சைட், ரிசல்ட் பேஸ்டான வெப்சைட்ஸ் தான் விரும்புவாங்க. ஸோ அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதே தான், கூகுள் சர்ச் என்ஜின், இதெல்லாம் வெப்சைட் ஆர் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் சேர்ந்தது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஒரு கம்பெனியை நம்ம இப்போ கூகுள் சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அப்போ டாப் லிஸ்ட்டில் வர்றவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், அப்போ அந்த டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் தேவை. முக்கியமாக நல்ல ஒரு லீட் ஜென்ரேஷன், அவங்க பிஸ்னஸ்க்கான கஸ்டமர்ஸ் அவங்கள காண்டாக்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கஸ்டமர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க.
1: சூப்பர் சூப்பர் மேம், அதாவது கஸ்டமர் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கவிதா மேம், அவங்களோட பயணத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, கஸ்டமர் வந்து எதை அதிகமாக விரும்புகிறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க, அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: அப்பா, இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே கவிதா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பயணத்துல அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அதுல என்னென்ன மாதிரி அனுபவங்கள் இருந்துச்சு, அவங்களோட முதல் நாள் அனுபவங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், உங்களோட இந்த பயணத்தோட முதல் நாள் அனுபவம் எப்படி இருந்தது மேம்?
4: அதாவது விவிட் இன்ஃபோமீடியா தொடங்கப்பட்ட முதல் நாள் கேக்குறீங்க. முதல் நாள் ஜென்ரலாக நம்ம இனாகரேஷன் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலியெல்லாம் எடுத்தேன். பட் முதல் நாள் எப்பவுமே எல்லாருக்குமே வித்தவுட் கஸ்டமர் தான் இருக்கும். ஸோ த ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் வேல்யூபிள். ஸோ அதை நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10-15 days ஆச்சு. பிகாஸ் வி ஆர் வெரி நியூ, எனக்குமே ஃபேஸ் வேல்யூ அப்போ தான் பில்ட் ஆகிட்டு இருந்தது. அப்போ நான் வந்து நிறைய நெட்ஒர்க்ஸில் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் 2-3 months அப்புறம் வி ஸ்டார்டட் கெட்டிங் நியூ கிளையன்ஸ். அதுக்கப்புறம் கிளையன்ஸ் மூலமாகவே கிளையன்ஸ் வந்தது தான் எங்களோட சக்ஸஸ். பிகாஸ் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு கிளைண்ட் இன்னொரு கிளைண்ட்டை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா நாங்கள் சர்வீஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயம் இது வரைக்குமே நடந்துட்டு இருக்குது.
3: சூப்பர் சூப்பர்.

0: பண்ணிட்டு இருக்க ஒரு டீம் இருந்தது. பட் எங்களோட ஒரு இன்வால்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷன் பார்த்துட்டு அவங்க நமக்கு அந்த ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ இது வரைக்குமே தே ஆர் சப்போர்ட்டிவ் எந்த ஒரு பிராண்டிங்கான விஷயம்னாலும் ஃபர்ஸ்ட் தே வில் அப்ரோச்சஸ். ஸோ ஐ ஆர் தேங்க்ஃபுல் ஃபார் டாக்டர் ரவிக்குமார். ஸோ இவ்வளோ இயர்ஸில் நாங்கள் இந்த ஃபீல்டில் இருந்ததுக்கு இவர் தானாக வந்து எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இது வரைக்குமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எங்கள் நாங்கள் போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச்.
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம் அடுத்து வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா உங்களோட அனுபவத்துல இருந்து நீங்க எதை சொல்வீங்க மேம்?
0: தவறாம என்ன பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். வெதர் வி ஆர் ஓகே வித் திஸ் ஃபீல்ட் ஜஸ்ட் லைக் தட் எல்லாருமே பண்றாங்கிறதுக்காக நம்ம பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு பில்ட் யுவர் ஸ்கில்ஸ் பிளஸ் அந்த அனாலிசிஸும் பண்ணணும். உங்களை சுத்தி எத்தனை டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, எது எதுல எக்ஸ்பர்ட்ஸா இருக்காங்க, நம்ம அதை விட பெஸ்டா என்ன கொடுக்க முடியும், இதெல்லாம் நீங்க பார்க்கணும். அதே மாதிரி ஒரு நீஷ் மார்க்கெட்டும் நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். நாட் ஒன்லி எது எடுத்தாலும் நான் பண்றேன் அப்படின்ட்டு இல்லாம ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ஹெல்த் கேரோ ரியல் எஸ்டேட்டோ எஜுகேஷனோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டு உங்களுக்குன்னு ஒரு நீச் மார்க்கெட்டிங் அது தனிப்பட்ட ஒரு துறையை எடுத்து அதில் நாங்கள் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கான ஓன் பிராண்டை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும், ஒரு நேம் அது ரீச் ஆகணும். ஸோ அதில் அதோட ஃபேஸ் வேல்யூவாக நீங்கள் இருக்கணும், ஒரு டீமாகவோ அப்படி நீங்கள் பண்ணலாம். வித் குட் டெக்னிக்கல் சப்போர்ட்டோடு நீங்கள் பண்ணும்போது இட் வில் யூ கேன் ரீச் ஹைட்ஸ் பிகாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் அ ட்ரெண்டிங் இண்டஸ்ட்ரி.
1: ஓகே ஓகே மேம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தொடங்குறவங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் பேச போறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே கவிதா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பயணத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, எப்படி அவங்க இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், நீங்க வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க, இவ்வளவு வந்து மாணவர்களுக்கும் சரி இல்ல வந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணும் போது கண்டிப்பா ஃபேமிலின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும். ஃபேமிலியும் பார்த்துட்டு இவ்வளவு விஷயங்களும் எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க மேம்?
2: ஆக்சுவலா கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் இதுக்கு நம்ம தேவை. மோர் ஓவர் ஃபேமிலியோட சப்போர்ட். பேசிக்கா ஃபேமிலியோட விஷயங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு நம்ம வெளியே வரும்போது ஃபேமிலி எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. மேபி அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, பசங்களாகட்டும் ஹஸ்பண்ட் ஆகட்டும் சுத்தி இருக்கிறவங்களாகட்டும், ஸோ என்ன எதிர்பார்க்கறாங்கிறது ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வரும்போது அவங்க ஃபர்தராக நம்ம ஒர்க்ல டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. மோர் ஓவர் அப்பருந்தே சின்னதுல இருந்தே நான் அந்த என்னோட பசங்களுக்கு எஜுகேட் பண்றது என்னன்னா அவங்க நமக்கும் சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி ஆல்ரெடி அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். நான் எங்க போனாலும் அவங்க அவங்களோட திங்ஸ் மேனேஜ் பண்ணிக்கிறது, பிளஸ் என் கூடயே டிராவல் பண்றது. ஸோ ப்ராபப்ளி என்னோட பசங்க காலேஜ் ஸ்கூல்ல படிக்கும் போது இருந்தே நான் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நான் என்னென்ன மீட்டிங்லாம் போறேன், ஆஃபீஸ் போறேன், அந்த விஷயங்களுக்கு அவங்கள நான் கூட்டிட்டு வந்துடுவேன். ஸோ தட் அவங்களுக்கும் சில விஷயங்கள் உள்ள போயிட்டு இருக்கும், அவங்களுக்கும் நம்ம டிஃபிகல்ட்டிஸ் தெரியும், அவங்களும் அதுக்கான ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஸோ இதற்காக ஃபுல்லாவே தே ஆர் வித் மீ. ஸோ ஐ தேங்க் மை கிட்ஸ் ஐஸ்வர்யா ஆதித்ய in this time for supporting me throughout my life. இதுக்கப்புறமும் அவங்க எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்க போகிறாங்க. ஸோ அந்த அவங்க தனியாக இருந்ததாக ஃபீல் பண்ணதே கிடையாது. ப்ராபப்ளி என் கூட தான் அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு விஷயம்.
1: ஓகே ஓகே மேம், அதாவது உங்களோட கிட்ஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களை புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். அடுத்தது வந்து இந்த சாஃப்ட் ஸ்கில், அதுக்கப்புறம் லீடர்ஷிப், இந்த மாதிரி ட்ரைனிங் நடத்தணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் எப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்?
2: ஆக்சுவலாக ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிறதா எனக்கு இருக்கிறதா நானே நினச்சிக்கிட்டேன், ஓரளவுக்கு இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரோவர்ட்டாகவும் இருக்கிறதுனால பீப்புள் கூட கொஞ்சம் ஈஸியாக நான் மிங்கிள் ஆயிடுவேன். ஸோ பட் காலேஜ் டேஸ் அப்போல்லாம் அந்த தாட்டே இருந்தது கிடையாது. ஒர்க் பண்ணுற டைமில் தான் வந்து எனக்கே மற்ற கொலீக் சொல்லி தெரியும், நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற விதம் நல்லாயிருக்கு, கன்வின்சிங்காக இருக்குது, நீங்கள் ஒரு கவுன்சிலிங் பண்ணால் கூட ஒருத்தங்க கேட்டுப்பாங்க, நீங்கள் சொன்னால் ஒருத்தங்க கேட்டுப்பாங்க, அந்த மாதிரி உங்க கன்வின்சிங்காக இருக்குதுன்னு சொல்லும் போது ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வந்தது. ஸோ அதை எடுக்கும் போது எனக்கான பேஷனாக அது இருந்துச்சு. அதை அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எடுக்கும் போது அந்த ஸ்டூடெண்ட்டாகவே நம்ம அந்த அந்த ஏஜ்க்கே நம்ம மாறிடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். மோரோவர் அதன் ட்ரைனிங் எடுக்கிறதன் மூலமாக லாட் ஆஃப் திங்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம், நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு சில நாலேஜ் ஷேரிங்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த நாலேஜ் ஷேரிங் நடக்கும், நிறைய அங்கேயும் நடக்கும், பசங்களுக்கும் எடுக்கிறவங்களுக்கும் நடக்கும், ட்ரெயினருக்கும் நடக்கும். ஸோ அதனால தான் ஐடென்டிஃபை ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் ஒரு நல்ல ட்ரெயினருங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மோரோவர் அதற்காக தனியாக நான் எதுவும் முயற்சி எடுக்கிறதுல வென்எவர் ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் ஐ டூ இட் அஸ் அ சர்வீஸ். ஸோ இதுதான் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். இதெல்லாமே வந்து

0: நம்மளை நாமே மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு விஷயம்தான். ஸோ அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எனக்கு கிடைச்சிது. ஸோ ஐ எம் மேக்கிங் யூஸ் ஆஃப் இட்.
1: சூப்பர் மேம். அதாவது லீடர்ஷிப் பற்றியும் சாஃப்ட் ஸ்கில்லை பற்றியும் ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கவிதா மேம் அவங்களோட லீடர்ஷிப் பயணத்தை பற்றி ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி

0: உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே கவிதா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பயணத்துல இன்னும் பெண்களுக்காகவும் சரி, இல்ல மத்தவங்களுக்காகவும் சரி, இல்ல அவங்களோட பயணத்துல என்னென்ன மாதிரி விஷயங்களை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், பிஎன்ஐ, அதுக்கப்புறம் உமன் ஆண்டர்பிரனர், இந்தியன் சாம்பர் ஆஃப் காமர்ஸ், இது போன்ற முக்கியமான அமைப்புகள்ல உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது மேம்?
1: ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2012 நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கான நெட்ஒர்க், நம்ம ஊர் தான் சேலம் அப்படின்னாலும் ஒரு 15 கேப் கழிச்சு வரும்போது இங்கே எனக்கு யாரையுமே தெரியாமல் இருந்தது. அப்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த நிறுவனங்கள் தான் இந்த பல நிறுவனங்களில். இதெல்லாம் ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னர்வீல் கிளப் இருக்குது, விமன் ஆண்டர்பிரினர்ஸ் ஃபோரம் இருக்குது, தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸோட அசோசியேட் ஆன ஒரு ஃபோரம், அதே மாதிரி இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னு இருக்குது, ப்ளஸ் பிஎன்ஐங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் குளோபல் பிஸ்னஸ் நெட்ஒர்க் ஃபோரம். இதிலெல்லாம் நான் வந்து ஒரு மெம்பராக இணைஞ்சு அதில் சில பொறுப்புகளை வகிக்கும் போது எனக்கான விசிபிலிட்டி இருந்தது. அதாவது கவிதா கோவிந்தன் யார், இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ அப்படிங்கிற அந்த விசிபிலிட்டியை கொடுக்க இந்த ஃபோரம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஃபோரம்ஸில் நம்ம ஒரு நல்ல நெட்ஒர்க் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பாண்டிங் வச்சிருக்கும் போது ஸோ நம்மளோட ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது, ஒரு நல்ல விசிபிலிட்டி கிடைக்குது. ஸோ அதன் மூலமாக நம்ம பிஸ்னஸும் ஒரு ஐடென்டிட்டியும் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் எனக்கு இதில் நடந்தது. மொரவர் நிறைய வந்து க்ரூமிங் நடக்குவாங்க. ஸோ நம்மளோட பர்சனாலிட்டி டெவலப் பண்ணிக்கிறது, ப்ளஸ் நம்மளை நாமே வந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை ஃபேஸ் பண்ணி எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் வந்து இந்த அமைப்புகளில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கும்போது லேர்ன் பண்ணிக்குவீங்க. நிறைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸும் லேர்ன் பண்ணிக்குவீங்க. சில பொறுப்புகளை நம்ம சில பேர் தட்டி கழிச்சிருவாங்க. இந்த மாதிரி இந்த ஃபோரமில் பிரசிடென்ட்டாக இருங்க, செக்ரட்டரியாக இருங்கன்னு கேட்கும்போது சில பேர் தட்டி கழிச்சிருவாங்க. அது பண்ணவே கூடாது. என்ன இருந்தாலும் நீங்கள் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா தெரியாமல் தான் ஒரு பதவி எடுத்துப்போம். அந்த பதவி நடத்த தான் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்குவோம். ஸோ அதன் மேலே தான் ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் வளரும். யூ கேன் பி எ லீடர். அதுக்கப்புறம் நம்மளை பார்த்து ஒரு 4 வந்து இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரி நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் வி ஹவ் டு டூ ஆஸ் அ லீடர். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதன் மூலமாக நிறைய பேருக்கு என்ன தெரிய வந்தது. ஸோ அதன் மூலமாக நம்ம பிஸ்னஸும் ஃப்ளரிஷ் ஆகும்.
0: ஓகே ஓகே, சூப்பர் மேம். அடுத்தது வந்து ஒரு பெண்ணாக வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க மேம். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்க பெண்கள் வந்து சின்னதாக ஒரு கஷ்டம் வந்துட்டாலோ, சின்னதாக ஒரு விஷயம் பண்ணும் போது ஒரு தடை வந்தாலும் அதோடு அவங்க விட்டுறாங்க. உங்களோட அனுபவத்துலேருந்து அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்?
1: கண்டிப்பாக தடைகள் தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு எடுத்துகிட்டு போகும். ஒரு தடை வரும்போது தான் அதை சேலஞ்சாக நீங்கள் எடுத்து பண்ணணும். ஸோ இப்போ இருக்கிற பசங்க கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களே வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக நினச்சி வருத்தப்பட்டு அங்கேயே ஸ்டாப் ஆயிடுறாங்க. பட் அதை நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ எப்படி நான் சொல்லுவேன், எப்பவுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் சொல்கிறது தான், ஒரு க்ரோட்டன் ஃப்ளவர் மாதிரி வீட்டுக்குள்ளேயே யாரையாவது டிபெண்ட் பண்ணி யாராவது தண்ணி ஊற்றினா தான் அது வளரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபாரஸ்ட் ஃப்ளவராக இருங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஃபாரஸ்ட் ஃப்ளவர்னால் காட்டுக்குள்ளே வளர்கிற ஒரு செடிக்கு எதுவுமே தேவையில்லை. அது இயற்கையாக காற்று, மழை, புயல் எல்லாத்தையும் தாண்டி சர்வைவ் ஆகி சூப்பராக இருக்கும். அப்படி இருக்கும் போது தான் இந்த லைஃப்பில் இருக்கிற சேலஞ்சஸ் எல்லாம் வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். ரொம்ப ஜாலியாக சேலஞ்சுனே நினைக்காதீங்க, ஜாலியாக அதை ஃபேஸ் பண்ணுங்கள். ஸோ சென்சிட்டிவ் ஆகாதீங்க. ப்ராபப்ளி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான மென்டாலிட்டியோடு பிறக்கிறோம். ஸோ பட் சில பேர் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, சில பேர் ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் எல்லாத்தையுமே காமனாக ஃப்ளெக்சிபிளாக எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம வந்து இருக்கிற எல்லாத்துலேயுமே, ஃபேமிலி லைஃப் ஆகட்டும், பிஸ்னஸ் லைஃப் ஆகட்டும், ஃப்ரெண்ட்லி லைஃப் ஆகட்டும், ஆரல்ஸ் உங்களோட ஜாப் பேஸ்டான இடத்துல ஆகட்டும், கொஞ்சம் அக்கம்ப்ளிஷ் பண்ணி நல்லா சர்வைவ் ஆக முடியும். ஸோ கொஞ்சம் முயற்சி எடுங்க. உங்களோட லட்சியம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அதை நோக்கி உங்களை தயார்படுத்திட்டு போங்க. ஸோ தட் நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். அச்சீவ் பண்ண முடியாது எதுவுமே கிடையாது. யூனிவர்ஸ் வில் ஹெல்ப் யூ. ஸோ இஃப் யுவர் தாட்ஸ் ஆர் குட் அப்படிங்கிறது என்னோட சஜஷன்.
0: சூப்பர் மேம், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே வந்து எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும். மேம், இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க. நன்றி மேம்.
1: நன்றி.
0: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கவிதா மேம் அவங்களோட பயணத்தை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்களே.

0: Jupidi Viren. சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் தினமுமே ஒரு சூப்பரான ஒரு தலைப்பில் நம்மளுடைய நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு மின்சார தேவை நாளுக்கு நாள் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு தேவையை சமாளிக்கிறதுக்கு நாம் வந்து மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தணுமா? எக்ஸாம்பிள் வந்து தேவையில்லாமல் லைட் எரியறதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, ஃபேன் வந்து டைமுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? ஒரு நார்மலாக கிரைண்டரு, இன்னும் மிக்சி, இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அம்மிக்கல் ஆட்டுக்கல் அந்த மாதிரி பழைய முறைகளை பயன்படுத்தணுமா? அதாவது மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தணுமா, இல்லாட்டி மாற்று வழிகள், இப்போ வந்து சோலார் சிஸ்டம் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் காற்றாலை மூலிமா வந்து மின்சாரம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதிகம் பண்ணணுமா இல்லை சிக்கனமாக பயன்படுத்தணுமா அப்படின்ற ஒரு தலைப்பில் நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து பயன்படுத்தலாங்க. இன்றைய காலகட்டத்தில் மின்சாரம் இல்லாமல் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. இப்போ வீடு மட்டும் இல்லைங்க, அலுவலகம் மட்டும் இல்லைங்க, மருத்துவமனை, தொழிற்சாலைகள் அப்படின்னு எல்லா இடங்களுக்குமே இந்த மின்சாரம் அப்படின்றது தான் இன்றியமையாததாக இருக்குங்க. இப்போ நினச்சி பாருங்கள், ஒரு வேளை இப்போ இந்த மின்சாரம் இல்லை அப்படின்னா, ஃபேன் இல்லாமல், ஏசி இல்லாமல்,

இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லைட் இல்லாமல் நம்ம எந்த வேலையுமே பண்ண முடியாது, மொபைல் ஃபோன் கூட யூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இந்த மின்சாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த தலைப்பும். இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த மின்சார தேவையை அந்த பூர்த்தி பண்ணுறது, அதை சமாளிக்கிறது அப்படின்றதும் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளான ஒரு விஷயமாக தாங்க இருக்குது. ஸோ இந்த தலைப்பில் நேயர்கள் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலையனுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி பேசலாம். நம்ம நிலையன் 9787701078. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் பகிர்ந்துக்கலாம். உங்களுடைய வீட்டில் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துறதுக்கு நீங்கள் என்னென்ன வழிகளை ஃபாலோ பண்ணுறீங்க? சூரிய மின்சாரத்தை பயன்படுத்துறது எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி மின்சார கட்டணம் அப்படின்றதும் ஓரளவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இல்லைங்களா? அதை குறைக்கிறதுக்கு மக்கள் என்ன செய்யலாம்? ஸோ இது வந்து யார் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக வந்து எடுத்து அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நீங்கள் பகிர்ந்துக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த மின்சாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படி இப்போ நினச்சி பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாமே நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய அதாவது என்னுடைய மாமா ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து ஒரு 38-39 வயசு இருக்கும். அவர் வந்து பிறந்த ஒரு சமயத்தில் தான் வீட்டுக்கு வந்து கரண்ட்டே வந்து வாங்கினாங்களாம். இன்னும் கூட நம்ம வந்து நிறைய இடங்களில் பார்க்க முடியும், மின்சாரம் இல்லாத வீடுகள் வந்து நிறைய கிராமங்களில், ரொம்ப இன்டீரியராக இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அவங்களாம் மின்சாரம் இல்லாமல் எப்படி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா, அந்த விளக்கு தான், இரவு நேரங்களில் விளக்கு தான் வந்து பயன்படுத்துவாங்க. இன்னும் கூட ஏற்காட்டில் கூட நாங்கள் வந்து ஒரு வில்லேஜுக்கு வந்து போனோங்க. அந்த வில்லேஜில் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் இல்லை, சோலார் சிஸ்டம் பயன்படுத்தி தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த சோலார் லைட் இருக்கு இல்லைங்களா, மேலே வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதை தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்றைக்கி நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாடலை தொடர்ந்து நேயர்கள் நீங்கள் வந்து கால் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலையனுக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம். நம்ம நிலையன் 9787701078. பாட்டை கேட்டுருங்க.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: என்ன மச்சான், புதுக்கட்டை போட சுத்திட்டு இருக்க போல?
3: ஏய், ஏன்டா அப்படி கேக்குற?
2: இல்ல, உன்னைய பார்த்தா மூஞ்சி எது முடியதுன்னே தெரியல, தலை வேற சமண்டை பாஞ்சு போய் கிடக்குது, அதான் கேட்டேன்.
3: மச்சான், டாக்டர் தான்டா சொல்லியிருக்காரு
2: ஏன் முடி வெட்டக்கூடாதுன்னா.
3: அது இல்ல மச்சான், டாக்டர் தான் அதிகமா என்ன சேர்த்திக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு, அதனாலதான்டா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். புத்தகத்தோட பேரு 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலயமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசில் இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்கே அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்கே அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேர் சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையாக போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியாக வாழ்கிறாருங்க. ஒரு வழியாக காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததாக டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்போ இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன் தான் வேறு யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியாக சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அலைஞ்சி தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறையை கண்டுபிடிச்சி 7 தலைமுறைகளுடைய கதையை புத்தகமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம் 7 தலைமுறைகள். இப்போ இந்த கதையில் சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனாக இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதற்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலேருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்றைக்கி உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
3: பாட்டி, நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல இன்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பற்றி தான் இன்றைக்கி வந்து பேசிகிட்ருக்கோம். என்ன டாபிக் அப்படின்னா மின்சாரம்ங்க. மின்சாரம் இல்லாமல் இன்றைக்கி எந்த ஒரு விஷயமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு டாட்டா எடுக்கணுன்னா கூட அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து கரண்ட் தேவைங்க. நம்ம மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கூட அதுக்கு கரண்ட் தேவைங்க. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், அதுக்கப்புறம் மிக்சி கிரைண்டர், எல்லாத்துக்குமே மின்சாரம் அப்படின்றது தான் ஒரு அடிப்படை அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படி இன்னைக்கு மின்சாரத்தோட அந்த ஒரு வாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம வந்து மின்சாரத்தை ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தணுமா, இல்லை மாற்று வழிகள் சோலார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, அதற்கப்புறம் காற்றாலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக வந்து பண்ணணுமா அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இன்றைக்கி வந்து பேசிகிட்ருக்கோம். நம்ம கூட வந்து திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
5: வணக்கம். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
1: அண்ணா ரொம்ப நலமாக இருக்கேன். அண்ணா நீங்கள் எப்படி நான் இருக்கீங்க?
5: நல்லா இருக்குங்க. அதாவது மின்சாரம் அப்படின்னா இன்னைக்கு மனிதர்களோட உயிர் அப்படின்னு தான் முதல்ல சொல்லணுங்க.
1: கண்டிப்பாங்கண்ணா, கண்டிப்பா.
5: மின்சாரம் இல்லை அப்படிங்கிற போது உயிரே இல்லை அப்படின்னு சொல்லணுங்க. ஏன்னா இந்த மின்சாரம் போகாத இடமே இல்லைங்க. அதனால விளையக்கூடிய விளைவுகள், ஒரு ஆஸ்பத்திரி போட்டு பாருங்க, ஒரு 5 நிமிஷம் அங்க இந்த மின்சாரம் இல்லை அப்படின்னா எத்தனை மக்கள் எப்படி எவ்வளவு கஷ்டப்படுவாங்க.
1: உண்மையிலே உண்மை
5: இருக்கும்போதுங்க இந்த கிராமப்புறத்துல எப்படிங்க அப்படின்னா, சிலர் எல்லாம் பண்றத பார்த்தா நம்மளுக்கு சங்கடமா இருக்குங்க. வீட்டுக்குள்ள பேன போட்டு விட்டு போட்டு வெளியில போய் பின்னுக்கு அல்லாட்டு கூட நான் பேசிட்டு கொண்டிருப்பாங்க. அப்புறம் அதை நிறுத்திட்டு போலாம்ல, அதை விட்டு போட்டு அதுல தேவையில்லாம மின்சாரத்தை பண்றாங்க. அப்புறம் இந்த விவசாயிகளுக்கு இல்லை எவ்வளவு மின்சாரம் ஓட்டினாலும் அவங்களுக்கு இலவசம் தானுங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த போர் தண்ணி போட்டு போட்டு லேசா தண்ணி வரும், குறு குறு குறுக்குன்னு வரு, அதுக்கு 24 மணி நேரம் நிறுத்தாமே போட்டு விட்டு இருப்பாங்க சில பேர் பாத்துருக்கு. நானு அப்படி மின்சாரத்துல இன்னைக்கு இந்த சேதமாக கூடிய மின்சாரத்தை சேமிச்சாலே உங்களுக்கு எவ்வளவோ மின்சாரம், லட்சக்கணக்கான மின்சாரம் வந்து மிச்சமாகுங்க.
1: கண்டிப்பாங்கண்ணா. ஒரு சின்ன விஷயம் பண்றதுனால
5: சக்திங்கன்னா, இப்ப வந்து சோலாரு காற்றாலே எல்லாம் இருக்குதுங்க, போடலாமுங்க. போட்டாலும் நீங்க இப்ப இந்த சேதமாக கூடியத சேமிச்சோம்னா போதுங்க, எவ்வளவோ மின்சாரம் நமக்கு மிச்சமாகுங்க.
1: உண்மையிலே உண்மையிலேங்கண்ணா, ஒவ்வொருத்தரும் அந்த விஷயத்தை பண்ணனா அது வந்து ரொம்ப ஒரு பெரிய குவான்டிட்டியா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
5: அதே இப்ப சில பேர் என்ன சொல்றாங்க, இப்படி காத்தாடி அது பாட்டு ஓடிக்கிட்டு நீங்க பேசிக்கிட்டு அப்படியா பணம் கட்டுறான். அதுல இந்த இப்ப இந்த 100 யூனிட்டுக்கு மேல வந்தாட்டேன் பணம் கட்டுறதுன்னு சொல்லி ஒரு நிலை வந்ததுங்களா, அதுல இருந்துங்க ஏகப்பட்ட யூனிட்டு
1: போகுதுங்க. ஆனா நீங்க வந்து வீட்டுல மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்த ஏதாச்சும் ஒரு மெத்தட் வச்சிருக்கீங்களா?
5: மின்சாரம் எங்க வீட்டுல வந்து 6 குண்டு பல்புதான் போட்டிருக்கு, வேற ஒண்ணும் இல்லைங்க. பிரிட்ஜ் இருந்தது, ஃபேன் 2 ஃபேன் இருக்குது. ஆனாலும் 2 மாசத்துக்கு கூடி எனக்கு 60 யூனிட்டு மேல ஓடாதுங்க.
1: சரிங்கண்ணா, சரிங்கண்ணா.
5: அது எப்படிங்கன்னா, ராத்திரிக்கெல்லாம் வந்து 8:30 மணிக்குள்ள எல்லாம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தூங்காம இருந்தாலும் முடிச்சுக்கிட்டு பேசிட்டு கொண்டிருப்போம், ஆனால் லைட் அறியாது.
1: சரிங்கண்ணா, சரிங்கண்ணா.
5: ஆமாம்,
1: நன்றி, நன்றி.
5: மின்சாரத்தை எல்லாருமே சிக்கனம் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவோ மின்சாரம் நம்மளுக்கு மிச்சமாகும்.
1: கண்டிப்பாங்கண்ணா, கண்டிப்பாங்கண்ணா. நன்றி, நன்றிங்கண்ணா.
5: நன்றிங்க, நன்றிங்க, நன்றி.
1: திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா நம்ம கூட வந்து அவருடைய கருத்துக்களை ரொம்ப ஆழமான ஒரு கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு வாண்ட் இல்லாமல் லைட் எரியறதா இருக்கலாம், ஃபேன் ஓடுறதா இருக்கலாம், அதை சேமிச்சாலே வந்து பெரிய ஒரு அளவு வந்து கிடைக்கும் மின்சாரம். இதெல்லாம் வந்து ஒரு மாற்று வழிகள்லாம் இருந்தாலும் அப்புறம்தான், ஆனால் இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு

வந்து சொன்னாங்க. உண்மையிலே வந்து ஒரு நல்ல கருத்து அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இன்னைக்கு தலைப்பில், அதாவது இன்னைக்கு இருக்கிற அந்த மின்சார தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு, மின்சார தேவையை சமாளிக்கிறதுக்கு நாம் எல்லாருமே இயல்பு வாழ்க்கையில் அந்த மின்சாரத்தை சேமிக்கணுமா, இல்லை மாற்று வழிகள் சோலார் அதுக்கப்புறம் காற்றாலை அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து உருவாக்கணுமா அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் இந்த ஒரு தலைப்பில் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம நிலையை எனக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம். நம்ம நிலையின் 9787707078. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, இரண்டு பாடல்கள், பாடல்களை கேட்டுருங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரும்?

0: போது எடுத்துருவோமா போமா?
1: அப்பா, இந்த மாதிரி டயரு பிளாஸ்டிக் ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மலம் கழிப்பதை தவிர்த்து கழிப்பறைகளை பயன்படுத்துவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. உங்கள் கூட இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு தலைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மின்சாரம் இல்லாமல் இந்த உலகமே இன்றைக்கி வந்து இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இல்லைங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் அப்படின்னா மின்சாரமுங்க. இப்படி இந்த மின்சாரத்தை எதிர்காலத்தில் இதோட தேவைகள் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாகும்போது அந்த தேவைகளை சமாளிக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப சிக்கனமாக மின்சாரத்தை பயன்படுத்தணுமா இல்லை மாற்று வழிகளை வந்து நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிக்கணுமா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோலார், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள், காற்றாலை, அந்த மாதிரி நம்ம வந்து மாற்று வழிகளை பற்றி யோசிக்கணுமா இல்லை சிக்கனமாக பயன்படுத்தணுமா அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் வந்து பேசிகிட்ருக்கிறோம். நம்ம கூட நேயர்களும் வந்து இணைஞ்சு பேசினாங்க. இப்போ நம்ம கூட வந்து ருக்மணி பாட்டி தாதகாப்பட்டியிலேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. பாட்டி வணக்கம். பாட்டி
4: வணக்கம். வணக்கம், நான் ருக்மணி அம்மா பேசுறேன்.
3: பாட்டி வணக்கம். வணக்கம் பாட்டி, சொல்லுங்க பாட்டி.
4: அதாவது இன்னைக்கு மின்சாரம் தான் நம்மது வலதுகாரங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. மின்சாரம் இல்லாட்டினா ஒரு வேலையும் ஆகாது.
3: கண்டிப்பா
4: எல்லாமே மின்சாரத்துலதான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த காலத்துல உரல் ஆட்டுறது, கம்பு குத்தி இருக்கிறது, இதெல்லாம் வந்து கை வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கை துணி துவைக்கிறது இதெல்லாமே செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லா மின்சாரத்துலதான் டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுக்கிறாங்க. என்ன காரணம்னா, அந்த காலத்துல பெண்கள் வந்து வீட்டு வேலையே இருந்தாங்க, வீட்டு வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாங்க, படிப்பு அறிவு கம்மி. அதனால இன்னைக்கு எல்லாம் படிச்சுட்டு வெளியில போறாங்க, வேலைக்கு போறாங்க, எல்லாம் சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. பொழுது இறங்கினா 7 மணியா ஆனாக்க அந்த காலத்துல வந்து ஐயோ இருட்டா எடுத்து சீக்கிரம் சாப்பிடுக்கறா அப்படின்னு சொல்லிட்டு படுத்த போட்டுப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வர்றதுக்கே 8-9 மணி ஆயிடுச்சு. அதுக்கு மேலதான் அவங்க வேலைகளை திறந்தனும். கிட்டத்தட்ட 12 மணி 4 மணி கூட சில ஒரு சில இருக்க ஆயிடுச்சு. அந்த மாதிரி மின்சாரம் இல்லாம ஒரு வேலையும் செய்ய முடியாது. காரணம் பெண்கள்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போனதுதான் காரணம். அதனால படிச்சு இருக்கிறதுனால மின்சாரம் கண்டிப்பா தேவை. அப்படி இல்லாட்டினா கூட மாற்று ஏற்பாடு இருந்தா கூட அதையும் யூஸ் பண்ணுவாங்களே ஒழிய வேண்டாம்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. அதனால மின்சாரம் இருந்தாலும் போடுவாங்க, காற்று போடுவாங்க, சூரிய வெப்பம் வந்தாலும் போடுவாங்க. எதா இருந்தாலும் கரண்ட்டு தேவை நம்மளுக்கு அப்படிங்கிற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால நமக்கு மின்சாரம் இல்லாம எந்த வேலை என்னோட கருத்து சாமி.
3: சரிங்க பாட்டி, உங்களுடைய வீட்டுல மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துறதுக்கு நீங்க ஏதாச்சும் விஷயங்களை கடைபிடிக்கிறீங்களா?
4: மின்சாரம் வரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் இருக்கு, டிவி இருக்கு, எல்லாமே ஓடிட்டு தான் இருக்குது. அதனால டிவிய 12 மணி வரைக்கும் சினிமா போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வெளிய வெளிய உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆபீஸ் வேலையில ஹோம்ஒர்க் வந்து செஞ்சிட்டு இருக்கிறோம். அதனால கரண்ட் ரொம்ப தேவை சாமி.
3: சரிங்க பாட்டி, சரிங்க பாட்டி, நன்றி நன்றி பாட்டி.

ருக்மணி பாட்டி நம்ம கூட வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. கரண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது, குறிப்பாக நம்ம வந்து சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த பழைய மாதிரி வந்து அம்மிக்கல் ஆட்டுக்கல் அதெல்லாம் வந்து பயன்படுத்தி அந்த மிக்சி கிரைண்டர் அந்த மாதிரி ஒரு மின்சாரத்தை வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொன்னாங்க. தொடர்ந்து இந்த ஒரு தலைப்பில் வந்து பேசலாங்க. நேயர்கள், நீங்கள் வந்து கால் பண்ணி இன்றைய தலைப்பில், அதாவது எதிர்கால அந்த மின்சார தேவையை சமாளிக்கிறதுக்கு மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தணுமா இல்லை மாற்று வழிகளை தான் யோசிக்கணுமா, எக்ஸாம்பிள் சோலார் காற்றாலை அந்த மாதிரி எது பெஸ்ட் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, இரண்டு பாடல்கள் கேட்டு வந்துருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?

0: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
1: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சொல்லும் உண்மை, குறை சொல்லவில்லை. உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை, குறை சொல்லுவது என் கடமை இல்லை. ஆனால் அதுதான் முற்றிலும் உண்மை, உன்னை நம்பி நான் வந்த பாரடி. கடைசியா உன்னை நான் சொல்ல போறேன் கேளுடி.

என்னதான் பாவம் செஞ்சா உன்னதான் காதல் செஞ்சா ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக இதுதான் காதலா நானும் வாழுக காதலித்த நாட்களை நீ

0: கருத்தை மறக்க வழியில் வரிகள் வெடிக்க
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
2: எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிக்கிட்டே இருக்கிறேங்க உங்க கூட. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னா மின்சாரங்க. அந்த மின்சாரத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மின்சார தேவைகள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதை சமாளிக்கிறதுக்கு நாம் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தணுமா, இல்லை மாற்று வழிகள் காற்றாலை, அதுக்கப்புறம் சோலார், இந்த மாதிரி விஷயங்களை ஏற்பாடு பண்ணிக்கணுமா அப்படின்ற ஒரு தலைப்பில் தாங்க பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் நம்ம கூட இணைஞ்சு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கூட வந்து காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
3: மாற்று வழி அப்படிங்கறதுதான் ரொம்ப தேவை. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல மின்சார பயன்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறைக்க முடியாது. காரணம் நம்மளை சுத்தி மாடர்ன் கேட்ஜெட்ஸ் அப்படிங்கறது ரொம்ப அதிகமாக இருக்கு. அண்ட் நாள்பட உலகமே டிஜிட்டலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆக போகுதுங்கும் போது மாற்று வழி அப்படிங்கறதுதான் நம்ம யோசிக்கணும். சோலார் பேனல் வீட்டுல இன்பில்ட் பண்ணுறது, காற்றாலை மின்சாரம் அப்படிங்கறது அதிகப்படுத்துறது, ஈவன் கவர்மெண்ட் வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெடிஷ்னல்

0: எலக்ட்ரிசிட்டி மோட்ல போகாதீங்க, இன்ஸ்டர் வீட்டில் சோனால் பேனல் எல்லாம் நீங்க பில்ட் பண்ணுங்க, அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அரசாங்கம் கூட நம்ம கிட்ட ரெடியா காத்துட்டு இருக்காங்க வாங்கிக்கிறதுக்கு, அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா மின்சாரம் அப்படிங்கறது சேமிச்சிருந்ததுன்னா. ஸோ இது வந்து சமுதாயத்திற்கு மிக மிக தேவையான ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வீட்டில் இருக்கும்பொழுது ஆப்வியஸ்லி நம்ம சிக்கனமாக மின்சாரம் அப்படிங்கறத பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. ஏன்னா விரயம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காசும் நம்மளுடைய காசு மட்டும் இல்ல, கவர்மெண்ட்டுடைய காசு, அண்ட் ஒருத்தருடைய அந்த மின்சாரம் அப்படிங்கறத நம்ம வீண் அடிக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஸோ தேவையில்லாத சமயங்களை ஃபேன் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆஃப் பண்ணுறது, அப்புறமா இயற்கை காத்து வந்ததுன்னா ரெஃப்ரிஜிரேட்டர், ஐ மீன் இயற்கை காத்து வந்ததுன்னா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு அதை ரசிக்கிறது, அளவுக்கு அதிகமான அந்த என்ன சொல்றது ஏசி பயன்பாடு அப்படிங்கறத குறைக்கிறது, இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில இன்கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயம் சமுதாயத்துல இந்த மின் சிக்கனம் அப்படிங்கறதும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எதை யூஸ் பண்ணமோ சிக்கனமாவும் இருக்கும், ஆனா சமுதாயத்திற்கு மிக முக்கியமான தேவை அப்படிங்கறது மாற்று எரிசக்தி விஷயம்தான் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன்ப்பா.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா கால் பண்ணதுக்கு.
0: தேங்க்யூப்பா, பை பை.
1: தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடல்களை தொடர்ந்து நம்ம வந்து இந்த தலைப்புல பேசலாம். பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நான் குரல்.
1: எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இன்னைக்கு மின்சாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயமாக வாழ்க்கையில் வந்திருக்குங்க. அது ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்சாரம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறதுனால ஏதாவது ஒரு சிக்கனமான வழியை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும், இல்லாட்டி மாற்று வழிகளை ஃபாலோ பண்ணி

0: ஏன்னா தேவைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லைங்களா. ஸோ சிக்கனமாக பயன்படுத்துறது பெஸ்ட்டாக இல்லை மாற்று வழிகள் பெஸ்ட்டாக, எக்ஸாம்பிள் வந்து சோலார் காற்றாலை அதெல்லாம் பெஸ்ட்டாக அப்படின்ற தலைப்பில் தாங்க நீங்கள் பேசிகிட்ருக்கோம். நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து கால் பண்ணி பேசினாங்க. தொடர்ந்து திருப்பூரில் இருந்து ஆதவன் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
1: வணக்கம். நீங்கள்
0: அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணா. அண்ணா சொல்லுங்க.
1: அதாவதுங்க சிக்கனமாக பயன்படுத்துறவங்களுக்கு சிக்கனமாக பயன்படுத்தினா மாற்று வழிகளும் பயன்படுத்துறது நல்லதானுங்க. வீட்டில் தேவையில்லாமல் ஒவ்வொரு தடவை ஏற்றி இறக்கி வச்சுட்டு இருக்கிறது கரண்ட் அடுப்பு ஒரே அளவில் எல்லாம் முடிக்கிற மாதிரி பண்ணிக்கணுங்க. மின்விசிறிகள்லாம் இருக்குல்ல, மின்விசிறிகள்ல தேவை இருக்கிறப்ப தான் முதல் சாதப்போ ஆஃப் பண்ணி வச்சிடணும். இது பிரிச்சுகளுமே குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கிறதுன்னா அது இயங்கிட்டு தான் இருக்குங்க. கொஞ்சம் ஆஃப் பண்ணி போட்டுக்க நல்லதுதான். என்னென்ன வகையில் மின்சாரம் சிக்கனம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்றத எதிர்காலத்தில் மின்சாரம் சேமிப்பு வழிங்க, வேற வழியே இல்லை.
0: முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் கம்மியா பயன்படுத்தலாமோ அதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருதுங்க, அதாவது இந்த இடத்துல ஒரு தேவையில்லாம ஒரு லைட் எரியுது, நமக்கு வந்து உண்மையிலே வந்து இந்த இடத்துல லைட் வந்து தேவையில்லை அப்படின்றப்ப இந்த இடத்துல நம்ம ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கரண்ட் வந்து வேற இடத்துல தேவைப்படுறவங்க இடத்துல வந்து அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லாங்க. அது எப்படி போகும் அப்படின்லாம் தெரியாது, ஆனால் நம்ம சேவ் பண்ணுற கரண்ட் தேவையான இடத்துல உண்மையிலே பயன்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஏன்னா எவ்வளோ இடத்துல கரண்ட்டுனால நிறைய பாதிப்பு, கரண்ட் இல்லாதனால மருத்துவமனைகளில் கூட கரண்ட் வசதி இல்லாதனால நிறைய பாதிப்புகள்லாம் ஏற்படுறத நம்ம பகிர்ந்துக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவையற்ற விஷயங்களில் அந்த கரண்ட்டை நம்ம வந்து ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படின்னா தேவையான இடத்துல தேவைப்படுற விஷயங்களுக்கு அந்த கரண்ட் சரியாக பயன்படும் அப்படின்னும் சொல்லலாங்க. இன்றைக்கி தலைப்பில் நம்ம நேயர்கள் எல்லாருமே கால் பண்ணி சிக்கனமும் முக்கியம் மாற்று வழிகளும் முக்கியம் ரெண்டுமே ரொம்ப முக்கியம்தான், அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்குமே. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரவணா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பத்தி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சி. இன்னைக்கு முதல் விஷயமா கல்லீரல் ஆரோக்கியம் பற்றி தான் பேச போகிறேங்க. கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள், குறிப்பாக கல்லீரலை பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள், அதை பற்றி தாங்க இன்றைக்கி வந்து நம்ம முதல் விஷயமாக பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு கல்லீரல். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பணிகளை செய்யக்கூடிய உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். அதிகமாக சர்க்கரை சாப்பிட்றது கல்லீரலை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்குங்க. குறிப்பாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் சேர்க்கப்படுற அதிகப்படியான அந்த சுவையூட்டிகள், அதுக்கப்புறம் சர்க்கரை கல்லீரலுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சுமையை வந்து ஏற்படுத்தும். குறிப்பாக ஃப்ரக்டோஸ் அதிகமாக இருக்கிற உணவுகள் கல்லீரலுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். அதற்கு பதிலாக பழச்சாறுகள், ஸ்மூத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரே இடத்துல அமர்ந்து வேலை பார்க்குறதா இருக்கலாம், இல்லை நீண்ட நேரம் ஒரே இடத்துல இருக்கிறதா இருக்கலாம். இது எப்படி கல்லீரலுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, இது வந்து உடற்பயிற்சி இல்லாத ஒரு நிலையை வந்து குறிக்குதுங்க. உடற்பயிற்சி இல்லை அப்படின்னா நம்ம உடலில் இன்சுலின் உணர்திறனை வந்து குறைச்சிரும். கல்லீரல் சுற்றி கொழுப்பு சேர்றதுக்கு அது வந்து காரணமாயிடும். காலப்போக்கில் வயிற்றுப்பகுதியில் தேங்குகிற அந்த தேவையற்ற கொழுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்லீரலில் கொழுப்பு படிவங்களாக மாறி கொழுப்பு கல்லீரல் பிரச்சனையை வந்து ஏற்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது. உடலில் இருக்கிற நச்சுகளை வெளியேற்ற கல்லீரலுக்கு தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீர்ச்சத்து குறைஞ்சா கழிவுகளை வெளியேற்ற செயல்முறை வந்து பாதிக்கப்படும். அது மட்டுமே இல்லாமல் ரத்தம் ரொம்ப அடர்த்தியாகி பித்த நீரோட ஓட்டம் ரொம்ப ரொம்ப மந்தமாகும். இதனால் கல்லீரல் ரொம்ப ரொம்ப அதிக சிரமத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு நாளைக்கு 8 கிளாஸ் தண்ணீர் கட்டாயமாக வந்து குடிக்கணும். இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி போதிய தூக்கம் கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், அதிகமாக வலி நிவாரண மாத்திரைகள் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது, அதுவுமே கல்லீரலை பாதிக்கும். இந்த ஒரு விஷயங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சரவணா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம்னு தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பேர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பேர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ்,

0: ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு சேர்வராயன் மலைத்தொடர்கள் இந்த மாதிரி பகுதியிலிருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும், ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி அந்த பாறைகளை மோதி மோதி அந்த பாறைகளுக்கு உள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்கில் உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்னங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள் தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேரு. அப்புறம் முத்து அப்படின்றது, முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும் அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான். இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள் இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றத பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லையும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இத வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல ஜே ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரியமோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

இன்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சி. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் மருத்துவர்கள் இணைஞ்சு நம்ம கூட பேசுவாங்க இல்லைங்களா. மாவட்ட மனநல மருத்துவர் விவேகானந்தன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார் சார் இன்னைக்கு போதை பழக்கம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க சார். குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இந்த போதை பழக்கத்துக்கு வந்து அடிக்ட் ஆகிறாங்க சார். அதுலேருந்து அவங்க வந்து மீள்றதுக்கு முயற்சி பண்ணாலும் அந்த ஒரு அடிக்ஷனுக்குள்ளாரே வந்து அவங்க இருக்கிறாங்க சார். எந்த ஒரு ரீசன்னால யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த போதை பழக்க

0: வருஷத்துக்குள்ளார வராங்க சார்.
1: ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ இருக்கவங்க எல்லாருக்குமே எப்படின்னா சார், அவங்களுக்கு என்னென்னா வந்து இமீடியட் கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவோம். இப்போ என்னென்னா 5 வருஷம் போகணும், 5 வருஷம் போயிட்டு ஒரு காலேஜுக்கு போய் படிக்கணும், படித்தப்புறம் ஒரு டிகிரி வரும், அந்த டிகிரிக்கு அப்புறமா எடுத்து ஒரு வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு போனதுக்கப்புறமா தான் ஒரு காசுன்னு ஒன்று கிடைக்கும், அந்த காசு வந்ததுக்கப்புறமா தான் நம்மளால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நார்மலான ஃபேஸ், பல வருஷங்களாக ஓடிட்டு இருந்த ஃபேஸ். இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு எப்படின்னா இமீடியட் கிராட்டிஃபிகேஷன், எனக்கு உடனே ஒரு திருப்தி வரணும், உடனே ஒரு சந்தோஷம் வரணும். இப்போது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா டோப்மைன் ஹைபோதிசிஸ்னு சொல்லுவோம் சார். என்னென்னா ஒரு ஒரு வாரம் நல்லா தூங்கலை அப்படிங்கிறச்ச, திடீர்னு ஒரு நாள் நல்லா ஒரு மூணு நாள் நல்லா தூங்கலை, ஒரு எக்ஸாம் இருக்குன்னு நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க, தூங்கலை, நாலாம் நாள் நல்லா தான் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருந்துக்குவீங்க, ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. ஒரு ரெண்டு நாள் நீங்கள் சாப்பிடலாம் அங்கங்கே அலைஞ்சிட்டே இருக்கீங்க, மூணாம் நாள் ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும், நல்லா வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க, உள்ள ஒரு அமௌண்ட் சம்பளம் ஏற்றி கொடுக்குறாங்க அப்படிங்கிறச்சு உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். இதெல்லாம் என்னென்னா நார்மலாக வர ப்ளஷர். பட் ஆனால் வந்து போதை பழக்கம்ன்றது நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படாமல் இமீடியட்டாக ஒரு ப்ளஷர் கொடுக்கும்.
2: கண்டிப்பாங்க சார். அதாவது எந்த ஒரு ரீசன், ஏதாவது ஒரு ரீசன் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு. அப்படி யங்ஸ்டர்ஸ் வந்து போதை பழக்கத்துக்கு எந்த ஒரு ரீசனால் அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட மனநல மருத்துவர் விவேகானந்தன் சார் ரொம்ப விளக்கமாக வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அதாவது ப்ளஷர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்கு, நிறைய விதங்களில் இது நமக்கு வந்து வரும். பிடிச்ச ஒரு ஃபுட்டு சாப்பிட்டா கூட அந்த ப்ளஷர் அப்படின்றது வரும். அதே மாதிரி ரொம்ப அதிகமாக சம்பாதிச்சு ஒரு குறிப்பிட்ட அச்சீவ்மெண்ட்டை பண்ணால் அந்த ப்ளஷர் வரும். ஆனால் அது உடனே அது தேவை அப்படின்றதுனால அந்த போதை பழக்கத்தில் அது கிடைக்கிறதுனால யங்ஸ்டர்ஸ் வந்து அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நம் பெருமை. நம் நாட்டை தூய்மையாக வைத்திருப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. மன ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு நேரத்தில் வந்து பேசுவோங்க. இந்த மன ஆரோக்கியத்துக்கு ஏற்ற உணவுகள் பற்றி தான் சில விஷயங்கள் வந்து பேச போகிறோம். சீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பால்லேருந்து வர ஒன்று தான் சீஸ். அதிக கால்சியம் இருக்கிறதுனால நம்மளுடைய மன அழுத்தம் பதட்டம் வந்து ரொம்ப கம்மியாகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் நேர்மறையான மனநிலை வந்து இருக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இதில் இருக்கிற கால்சியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சீஸ் மாதிரியே தயிரில் கூட கால்சியம் வந்துருக்குது. அதே மாதிரி வைட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மனநல பிரச்சனைகள், மனநல கோளாறுகள் அதெல்லாம் வரலாம். இப்போ வைட்டமின் டி வந்து நமக்கு எதில் கிடைக்கும் அப்படின்னா சூரிய ஒளி. இப்போ சூரிய ஒளி நம்ம மேலே அந்த மார்னிங் டைமில் பட்டால் தான் வைட்டமின் டி கிடைக்கும். இப்போ அந்த ஒரு டைமில் நம்மளால் வந்து சூரிய ஒளி முன்னால் நிற்க முடியல அப்படின்னா நம்ம வந்து சீஸ் கூட வந்து எடுத்துக்கலாம். எப்படி எக்கில் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு எக்கில் வந்து அந்த வைட்டமின் டி இருக்கோ அதே மாதிரி சீஸில் வைட்டமின் டி வந்து இருக்குங்க. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க சீஸை வந்து சாப்பிட்லாம். இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த மனநல ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்றியமையாததுங்க. எல்லாருக்குமே ஒரு சின்ன அளவாவது அந்த மனநல பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். இப்போ ஆரோக்கியமான உணவுகளை நம்ம தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரும்போது, வாழ்க்கை முறை மாற்றங்களை கொண்டு வரும்போது, அந்த ஊட்டச்சத்துக்கள் சரியாக நம்ம உடலில் கிடைக்கும் போது மன ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த சீஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய மன ஆரோக்கியம் மேம்படும். இதை தாண்டி வேற என்ன நன்மைகள் இருக்குது? குறிப்பாக ஒரு 19 வயசுலேருந்து 50 வயதுக்கு உட்பட்டவங்க தினமும் 1000 மில்லிகிராம் கால்சியம் வந்து எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த பாலாடை கட்டியான இந்த சீஸ் வந்து ரொம்ப கால்சியம் நிறைந்த ஒன்று அப்படின்றதுனால நமக்கு வந்து அந்த கால்சியம் முழுமைக்கு உதவும். ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான கால்சியம் எடுத்துக்கிறதுல இது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குங்க. 1 அவுன்ஸ் செடார் பாலாடை கட்டியில் கிட்டத்தட்ட 200 மில்லிகிராம் கால்சியம் வந்துருக்கு.

எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆரோக்கியத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. இந்த நேரத்தில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நம்மளுடைய தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த வாழ்வியல் முறைகள், அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த உணவு முறைகள், அதற்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த வைத்திய முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம் இல்லைங்களா. அப்படி நம்ம கூட தொடர்ந்து முத்துநாயகம்பட்டியிலிருந்து மானு பாட்டி இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாங்க பாட்டி. வணக்கம் பாட்டி. பாட்டி, நீங்கள் அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த உணவு முறைகள் பற்றி சொல்லுங்க பாட்டி.
7: கொள்ளு தண்ணி சாறு காய்ச்சி, கொள்ளை வேவிச்சு, அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு தின்னுபிட்டு அந்த கொள்ளு தண்ணி சாறு காய்ச்சுவோம், அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த காலத்து நவீனமெல்லாம் பார்த்தாப்பா, இப்போலாம் நம்மலாம் பனம்பழம் சேவாயி, பனம்பழத்தை மரத்தில் புட்டிகிட்டு வந்து சேவாயி அப்படி மூடி மூடி அப்படி எங்கள் அப்பா அரிஞ்சு கொடுப்பாங்க. அதை வச்சு தண்ணி கொஞ்சம் உளுந்து ஊற்றி பானையில் வச்சு அப்படி சுற்றி அடிக்கி பனம்பழம் எல்லாமே உடம்புக்கு நல்லதுப்பா. பனங்கிழங்கு, சேவாயி, பீச்சக்கொட்டை, பனங்கிழங்கு எல்லாமே மரத்தில் பனை மரத்தில் என்னென்ன விளையுத அத்தனையுமே நமக்கு உடம்புக்கு நல்லதுப்பா. ஆமாம்,
6: கண்டிப்பாங்க பாட்டி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. முத்துநாயகம்பட்டியிலேருந்து மானு பாட்டி அந்த காலத்தில் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த உணவு முறைகள் பற்றி சொன்னாங்க. குறிப்பாக அந்த பனை மரத்திலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் எப்படி நம்மளோட ஆரோக்கியத்தை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. நாம் வந்து இன்றைக்கு வரைக்குமே வந்து நம்ம தாத்தா பாட்டி ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருப்போம். அவங்களுமே சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து ஒரு புன்னகை வந்தாலும் அதற்கப்புறம் வர வார்த்தைகள்லாம் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அந்தளவுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு அமிர்தம் மாதிரி. தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787770108. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: உடற்பயிற்சி பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த மாதம் முழுவதுமே இந்த நேரத்தில் உடற்பயிற்சியோட முக்கியத்துவம் பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறேங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வாழ்க்கையே உடற்பயிற்சியாக வந்து இருந்தது, அதாவது வாழ்க்கை முறையே உடற்பயிற்சியாக வந்து இருந்தது. இன்றைக்கி தனியாக உடற்பயிற்சி செய்ய வேண்டியோடைய அவசியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது மேக்சிமம் எல்லாருமே அவங்களோட உடல் பருமனாலையும் ஆரோக்கியம் பற்றின ஒரு பயத்தினாலையும் உடற்பயிற்சி பண்ணணும், ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு வந்து நினப்பாங்க. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதை தள்ளி போடுவாங்க. ஒரு அடுத்த மாதத்துலேருந்து போகலாம், அடுத்த மாதத்துலேருந்து போகிறதுக்கான ஒரு எண்ணம்லாம் அவங்களுக்கு வந்து இருக்கும். ஆனால் அடுத்த மாதம் வந்ததும் சரி, இன்னும் ஒரு வாரம் கழித்து போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த முதல் முறை அவங்க போயிட்டாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் அந்த முயற்சியை தள்ளி போட்டுட்டே இருக்கிறதுனால அவங்களால வந்து அந்த உடற்பயிற்சியை ஸ்டார்ட் பண்ண முடியாமலே இருக்கும். அதே மாதிரி வீட்டில் ஹோம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணுன்னு கூட நினைப்பாங்க. சரி, நாளையிலேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் சரி இன்னும் ஒரு 2 நாள் கழித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டு வந்து நம்மளுக்கு வந்து அந்த உடற்பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணவே விடாது. ஸோ இதுதான் உடற்பயிற்சி பண்ணுறதுக்கான ஒரு மெயினான ஒரு தடையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்மளுடைய மைண்டு தாங்க. ஸோ இந்த மைண்டு வந்து அப்படி இப்படி சொன்னாலும் நம்ம கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட டைம், அதற்கான ஃபிக்ஸட் டைம் ஒதுக்கி அந்த டைமில் வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. உடற்பயிற்சி அப்படின்றது ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஹோம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நடக்கிறதா இருக்கலாம், இல்லை ஜாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங் இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இதில் எதுனாலும் அதுக்கான ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த டைமில் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே கட்டளை இட்டு அது வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஒரு தொடர்ச்சியாக ஒரு 20-30 நாட்கள் பண்ணால் தான் அது வந்து ஒரு பழக்கமாக நமக்கு வந்து மாறும். அந்த 30 நாட்களும் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு 5 நாள் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுப்போம், நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி இன்றைக்கி மட்டும் தூங்கலாம் அப்படின்னு தூங்கிடுவோம். அப்போ அடுத்த நாள் எழுந்திரிக்கும் போது அதே மாதிரி அந்த பழைய பழக்க வழக்கங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து அந்த ஒர்க் அவுட்டை பண்ணவே விடாது. அதுக்கப்புறம் அந்த ஜிம்மை பற்றியோ இல்லை அந்த ஒர்க் அவுட்டை பற்றியோ நம்ம நினைக்கவே மாட்டோம். ஸோ நமக்கு வந்து அதை பண்ண வேணாம், நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம மைண்டு வந்து நமக்கு சிக்னல் அனுப்பும்போது அதை கேட்காம நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க் அவுட்டை பண்ணோம் அப்படின்னா ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருப்போம், நமக்கான அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், வெயிட் கெயின் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஃபிட்னஸுக்காக இருக்கட்டும், நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நம்ம முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எது எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்க மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகரன் கூட. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பரான ஏஐ போட்டோ எடிட்டிங் வெப்சைட் பற்றி தான் சொல்ல போறேன். இந்த வெப்சைட்டோட பெயர், இதில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக கேட்கலாம். அப்போ நான் சொல்றதை ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு அருமையான ஏஐ வெப்சைட், இந்த வெப்சைட்டோட பெயர் என்ன தெரியுமா, quillbot.com அப்படிங்கிறது, QUILLBOT அப்படிங்கிறது அதோட பேர், quillbot.com. இந்த வெப்சைட்டில் நிறைய விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும். இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஒரு ஃபோட்டோ எடிட்டர் அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து அதிகபட்சமான சைஸை 25 MB தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே டைம்லேயே 6 ஃபோட்டோ வரைக்கும் அப்லோட் பண்ணிக்கலாம். அதிகபட்ச எம்பி 25 MB. அப்லோட் பண்ணதுக்கப்புறமா சைடில் உங்களுக்கு இன்னொரு ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபோட்டோவில் என்ன எடிட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராம்ப்டாக கொடுக்கணும். சின்னதாக ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்டாக கொடுத்து எடிட் இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் இதுவே எடிட் பண்ணி கொடுத்துடும். நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஏஐ ஃபோட்டோ எடிட்டர் தான் இந்த குயில்பாட் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ எடிட்டர். இது மட்டும் இல்லாமல் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏஐ சேட் இருக்குது, கிராமர் செக்கர் இருக்குது, பேராப்ரைசர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு வெப்சைட்லேயே இருக்குது. ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர் தாண்டி இதெல்லாம் உங்களால் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டாகவும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷனாக டவுன்லோட் பண்ணி கூட இந்த குயில்பாட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். இது வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே வரும். நான் சொன்ன வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான அடுத்தடுத்த ரெண்டு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம்எஸ் வெங்கர். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். நீங்கள் கேட்க போகிற சாங் மேட் லவ். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். புத்தகத்தோட பேர் 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலயமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசில் இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்கே அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்கே அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேர் சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையாக போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியாக வாழ்கிறாருங்க. ஒரு வழியாக காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததா டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்போ இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன் தான் வேற யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியாக சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அலைஞ்சி தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறையை கண்டுபிடிச்சி 7 தலைமுறைகளுடைய கதையை புத்தகமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம் 7 தலைமுறைகள். இப்போ இந்த கதையில் சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனாக இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதற்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலேருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்றைக்கி உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. அன்பேசியம்.

0: மச்சான் மச்சான்,
1: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்படினு சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அதை சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் சோனா எஃப்எம் டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சமையான ஸ்மார்ட் கேஜெட் தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஸ்மார்ட் கேஜெட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெயர் வந்து ஜியோமி அப்படிங்கிற எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த மொபைலோட டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்கொயரான ஃப்ரேம்குள்ள கேமராவும் முன்னாடி பெரிய டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு பெரிய டிஸ்பிளேயில் பஞ்ச் ஹோல் டைப்பில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் அமோல்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது, கொரிலா ப்ரொடெக்ஷனோடையும் வருது. சைடில் இருக்க பெசில்ஸ்லாம் ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க, சைடில் பெசில்ஸே இல்லாத அளவுக்கு இருக்குது பார்க்குறதுக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃப்ரேம்குள்ளே ஒரு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமராவாக பார்த்தீங்கன்னா 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க, 120x டிஜிட்டல் ஜூம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்டரி கேமரா அல்ட்ரா ஒயிட் கேமரா 12 MP கொடுத்துருக்காங்க. அது கூடயே டெலிஃபோட்டோவுக்குன்னு ஒரு கேமரா 50 MP கொடுத்துருக்காங்க. டூயல் எல்இடி ஃப்ளாஷ் லைட் இருக்குது. 4K 60:30fps வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 MP கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் லைட் இருக்குது, இதில் 4K வீடியோ 30fps எடுத்துக்க முடியும். இதெல்லாம் கேட்குறப்பவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா MediaTek Dimensity 8500 அல்ட்ரா ப்ராசஸர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. 12GB RAM வேரியண்ட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் இதை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவது என்னன்னா இந்த மொபைலோட பேட்டரி 6500mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் ஒரு 7000 or 7500 கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அந்த 6500 பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67W ஹைப்பல் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் வந்திருக்கு. வெர்ஷன் 3.1 சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் டைப் சி போட்டு யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டூயல் சிம் மொபைல் தான், 5G சப்போர்ட்டட். 256/512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு போட்டுக்க முடியாது. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டோடைய வருது. நீங்கள் யாராவது ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜியோமி 17T அப்படிங்கிற மொபைலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். இந்த மொபைலோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 55,000-60,000 இந்த பட்ஜெட் ரேஞ்சில் வருது. நீங்கள் பார்க்குறப்ப விலை ஏறி இருக்கலாம் இறங்கி இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு ரிவ்யூஸ்லாம் படிச்சுட்டு பிடிச்சிருந்தா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக் குரு நிகழ்ச்சியில். திவாகர் என் கூட நெஞ்சிருக்கீங்க, உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், புதுக்கட்டை போட சுத்திட்டு இருக்க போல?
2: ஏய், ஏன்டா அப்படி கேக்குற?
1: இல்ல, உன்னைய பார்த்தா மூஞ்சி எது முடி எதுனே தெரியல, தலை வேற சமண்ட பாஞ்சு போய் கிடக்குது, அதான் கேட்டேன்.
2: மச்சான், டாக்டர் தான்டா சொல்லியிருக்காரு
1: ஏன் முடி வெட்டக்கூடாதுன்னா.
2: அது இல்ல மச்சான், டாக்டர் தான் அதிகமா என்ன சேர்த்திக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு, அதனால தான்டா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: தூய்மை என்பது ஒரு நாள் செய்யும் வேலை அல்ல, அது நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி. சுத்தமான இந்தியாவை உருவாக்குவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். டெக்குரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் கேட்குறீங்களா மக்களே? அதெல்லாம் உங்களுக்கு உண்மையாலுமே புரியுதா, உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கா அப்படிங்கிற கருத்துக்கள் எங்களுக்கு தெரிஞ்சாதான் அடுத்த டைம் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வர விஷயம்லாம் உண்மையாலுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்பி நானும் நிறையா விஷயங்கள் கொண்டு வருவேன். அதனால் டெக்குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இப்போ டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஒரு முக்கியமான விஷயம் வச்சுருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டெக்குரு நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்களே, இந்த பாடலும் வந்து கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்குது, வாக்கர் அருமையாக இருக்குது, வரிகள்லாம் அற்புதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக அனுப்பலாம். நான் அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் பாடல் பேர் மூணு போட்டு அனுப்பினா தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த ஊர்லேருந்து எந்த அண்ணா ஓட் பண்ணியிருக்காங்க, எந்த அக்கா ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்ல முடியும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் அனுப்பணும்னு கிடையாது, அதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட சொல்லலாம் மக்களே. இப்போ அடுத்து டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு

0: முக்கியமான விஷயம் சொன்னேன்ல, அது என்ன அப்படிங்கிறது கேட்டலாமா? இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் நம்ம கூட ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் தான் இருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றி டெக் சொல்யூஷனோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர், அது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கக்கூடிய தீபிகா ஜெயசேகரன் தான் இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்காங்க. அவங்க நிறைய விஷயங்கள், இந்த தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத கேட்டலாம். வணக்கம் மேம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கோங்க சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜில் நிறையா கூப்பன் ஃப்ரீயாக வருது, உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீயாக வருது. நீங்கள் இந்த கூப்பனை மட்டும் ரிடீம் பண்ணிங்கன்னா ஒரு 40,000 ரூபா ஃபோன் உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு கிடைக்குது, நிறையா பம்பர் ப்ரைஸ் விழுது அப்படிங்கிற மாதிரியான ஸ்கேம்ஸ்லாம் நிறையா பார்க்குறது உண்டு மேம். இந்த வாட்ஸ்அப் மெசேஜில் வரக்கூடிய இந்த லிங்க்கோ இல்லை மெசேஜோ இதெல்லாம் உண்மையா மேம்?
1: ஆமாம், மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த கிஃப்ட்டு அது இதுன்னு வருதுன்னா சும்மா அது. ஏன்னா நானுமே இதெல்லாம் வந்து காலேஜ் டேஸில் தெரியாமல் கிளிக் பண்ணியெல்லாம் விளாண்டுருக்கேன். பட் சொல்கிறேன், அதெல்லாம் செய்யக்கூடாது, அப்போ எனக்கு தெரியாது.
0: ஓகே மேம். மேம், இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நாம் மாட்டாமல் இருக்கணும்னா நாம் என்ன மேம் பண்ணணும்?
1: அந்த சென்டரை வந்து நீங்கள் பிளாக் பண்ணிவிடுங்க ஈஸியாக. அது சிம்பிளாக பண்ணுறதுக்கு அது ஒன்று தான் சார். அதுக்கப்புறம் தெரியாத லிங்க்கை கிளிக் பண்ணக்கூடாது, நம்ம தான் அவேராக இருந்துக்கணும் சார். எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து இப்போ பணம் சம்பாதிக்கிறது வந்துட்டு ஈஸி ஆகிடுச்சு உங்களுக்கெல்லாம். அண்ட் நம்ம சிக்கிட்டு இருக்கிறது வந்து ஹேக்கர்ஸ் கிட்ட கிடையாது, ஸ்கேமர்ஸ் கிட்ட. ஹேக்கர்ஸ்னா வந்துட்டு அவங்க வந்து உங்க பெர்மிஷன் எல்லாம் கேட்டு உங்களை இதை கிளிக் பண்ண வைக்கிறது, அதுக்கெல்லாம் அவங்களுக்கு அவசியமே இல்லை. பட் இவங்கெல்லாம் ஸ்கேமர்ஸ். இது மூலமா இப்படி கிளிக் பண்ணாங்கன்னா இது வந்து சோசியல் இன்ஜினியரிங் அட்டாக் தானே. அது ஜென்ரலா அப்படியே அவங்களோ ஃபேக் பண்ணி உங்களை வந்து உண்மை மாதிரியே உங்களை நம்ப வச்சு அவங்க உங்க வாயில இருந்து தான் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறாங்க.
0: அப்போ நாம் இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டாமல் இருக்கணும்னா அந்த ஸ்கேமர்ஸோட மெசேஜ்லேருந்து நம்மளும் தப்பிக்கணும். அப்படின்னா நம்ம இதெல்லாம் தொடக்கூடாது, அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது, பிளாக் பண்ணிட்டு போகணுங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கீங்க மேம், ரொம்ப நன்றி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் வெற்றி டெக் சொல்யூஷனோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் தீபிகா ஜெயசேகரன் மேம் தான் இப்போ நம்மகிட்ட பேசினாங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அர்ணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அர்ணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு, இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப் தான் சொல்ல போறேன். இந்த ஒரு மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் வந்து உங்களோட போன் பத்தின மெயின்டெனன்ஸ் டிப்ஸ். நீங்க ஒரு போன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல இன்டர்நெட்னு ஒண்ணு இருக்கும்ல, அது வந்து சரியா வேலை செய்ய மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவா இருக்கு, அடிக்கடிக்கு சீக்கிரமா காலி ஆயிட்டே இருக்கு என்னோட டேட்டா பேக்லாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்றதை நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு உங்க போன்ல இருக்கக்கூடிய இன்டர்நெட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும், நல்ல ஒரு டேட்டா நிலையா நிக்கணும், சீக்கிரமா காலி ஆகக்கூடாது அப்படின்னா இந்த ஒரு ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட நெட்ஒர்க் செட்டிங்கை ஒரு டைம் ரீசெட் பண்ணி பாருங்க. இது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க மொபைலோட செட்டிங் ஓபன் பண்ணிக்கோங்க, அதுல சிஸ்டம்குள்ள போய்க்கோங்க. அங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரீசெட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுல ரீசெட் வைஃபை மொபைல் அப்புறம் ப்ளூடூத் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும், நெட்ஒர்க்கை ரீசெட் பண்ணுற ஆப்ஷன். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட நெட்ஒர்க் ஆல்ரெடி இருந்த நெட்ஒர்க் எல்லாமே ரீசெட் ஆகிடும், திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து மேபி இன்டர்நெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நல்லா ஸ்பீடாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் இருக்க ஆப் கேச்சிஸ் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணணும். இதுக்காக நான் ஆல்ரெடி டெக்ரோ நிகழ்ச்சியில் நிறைய கிளீனர் ஆப்லாம் சொல்லியிருப்பேன், அந்த மாதிரியான ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி உங்களோட ஆப் கேச்சிஸ்லாம் கிளியர் பண்ணிங்கன்னா இது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் லிமிட் பண்ணி வைக்கணும். என்னதான் அந்த ஆப்பே நம்ம யூஸ் பண்ணலனாலும் பின்னாடி பேக்ரவுண்டில் அது ரன் ஆகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, எப்போயோ ஒரு நாள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இன்டர்நெட் ஆன் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஆப்போட நோட்டிஃபிகேஷன்லாம் வரும்ல, அதெல்லாம் அந்த மாதிரி பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால தான், பேக்ரவுண்டில் அது இயங்கிட்டே இருக்கும். அதனால் வந்து உங்களோட இன்டர்நெட்டு இன்னும் கொஞ்சம் காலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.

அதனால் பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடிய இந்த ஆப்போட டேட்டாஸ்லாம் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்க வேண்டியது இருக்குது. இதுக்காக மொபைல்லேயே பார்த்தீங்கன்னா டேட்டா சேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது. அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஆப்லாம் ஆட்டோ அப்டேட் ஆகிற மாதிரி இருந்தால் அதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க, இதனாலேயும் உங்கள் இன்டர்நெட் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒர்க் ஆனிச்சுன்னா அப்படியே சோனா எஃப்எம் நம்பருக்கு ஒரு ஃபீட்பேக் மட்டும் அனுப்பிவிடுங்க, ஒர்க் ஆனிச்சது வாகர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் இதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

இப்போ நாம லைஃபை வாழணும், நிம்மதியாக வாழணும். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம லைஃப்பில் எது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது, காசு பணமா இல்லை சந்தோஷமா? நம்ம லைஃபை நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இது ரெண்டில் எது முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்களை இதை பற்றி பேசலாம். ஸோ ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070177 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், லைஃபுக்கு எது முக்கியம், காசு பணமா இல்லைன்னா சந்தோஷமா அப்படின்றத இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் தலைப்பாகவே வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம அப்படியே வந்து பேசலாம். சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன் நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் சமூக வலைத்தளங்களில் ஏகப்பட்ட விஷயங்கள் செம்ம பேச பொருளாக போயிட்டுருக்கேங்க. அப்படி இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேச பொருளாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது நிறைய பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பஸ்ஸுக்கு அடுத்தபடியாக ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற பாதி பேர் இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, ஆப் மூலிமா ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணி போகிறாங்கல்ல. ஸோ அப்படி ஆப் மூலிமா ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணி போகிறவங்களுக்கு சொல்கிறதுக்காக ஒரு முக்கியமான அப்டேட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக கேளுங்க, யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போது ட்ரெயின் டிக்கெட்டை நீங்கள் ஆப்பில் புக் பண்ணிட்டு ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் அந்த ஆப் மூலிமா தான் இனிமேட்டு அந்த ட்ரெயின் டிக்கெட்டை காட்டணும் அப்படின்ற மாதிரி ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பதிலாக அந்த ட்ரெயின் டிக்கெட்டை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வேறு ஒரு மொபைல்லேருந்து காட்டினாலோ இல்லைன்னா வந்துட்டு PDF-ஆக காட்டினாலும் அது வந்து செல்லுபடி ஆகாது, ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரயில்வே தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்லேருந்து காட்டினா மட்டும்தான் அது வந்துட்டு ஏற்றுப்பாங்க. ஸோ இது முக்கியமான அப்டேட்டாக வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது நம்ம வாழ்க்கைக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கிய தேவையாக இருக்குது, காசு பணமா இல்லைன்னா சந்தோஷமா அப்படின்றதாங்க இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி சொல்லுங்கள், நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போது ரெண்டு பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈஸி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்குள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களையும் வரலாற்றிலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க தான். இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள்ல இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லையும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இதை வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல எஃப்ஜி ரிச்சர்ட்ஸும் இதை குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: கோதாவரி, அந்த ஆயுதத்தை
7: எடு.
8: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் எந்த தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது லைஃப்பில் எது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது? காசு பணமா இல்லைன்னா சந்தோஷமா, இந்த ரெண்டுத்தில் எது லைஃப்பில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787700178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நாமெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணி டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா தூங்கிடுவோம். அதே மாதிரி தாங்க இங்கேயும் ஒருத்தர் தூங்கிட்டாரு, அதனாலேயே அவர் சமூக வலைதளங்களில் செம ஃபேமஸ் ஆகிட்டாரு. என்னங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, கண் இருக்கும் அனைவரும் தூங்கத்தானே செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம், காரணம் இருக்குது. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது சத்தீஸ்கர் இருக்குல்ல, சத்தீஸ்கரில் ஒருத்தர் பயங்கரமாக வேலைலாம் பார்த்துட்டு டயர்டாகி அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. ஸோ படுத்து தானே தூங்கினாரு, இதில் என்ன பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு படுத்து தூங்கின இடம் இருக்குல்ல, அதுதான் வந்து கொஞ்சம் கோளாறாட எனப்போ. ஏன்னா அப்படின்னா நடு ரோட்டில் ஒரு பசுமாடு அப்படியே தூங்கிட்டு இருந்துருக்குது, படுத்துட்டு இருந்துருக்குது. அந்த மாட்டுக்கு பக்கத்துலேயே அவரும் தலையை வச்சுட்டு தூங்கிட்டாரு. ஸோ அதை வந்து வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு வீடியோ அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைதளங்களில் சம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. அவருக்கு என்ன கஷ்டமோ நஷ்டமோ வந்து தெரியலைங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்களில் அப்பப்போ இந்த மாதிரி தான் ட்ரெண்டிங்கில் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்க நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியை கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம் ஒரு முக்கியமான தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, வாழ்க்கைக்கு எது ரொம்ப ரொம்ப தேவை, எது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதாவது காசு போனோமா இல்லைன்னா சந்தோஷமா அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் தலைப்பாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா சோனா எஃப்எம்மோட 9787700178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க. நம்ம தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான் புதுக்கட்ட போட சுத்திட்டு இருக்க போல?
2: ஏய் ஏன்டா அப்படி கேக்குற?
1: இல்ல உன்னைய பார்த்தா மூஞ்சி எது முடியதுன்னே தெரியல, தலை வேற சமண்ட பாஞ்சு போய் கிடக்குது, அதான் கேட்டேன்.
2: மச்சான் டாக்டர் தான்டா சொல்லியிருக்காரு
1: ஏன் முடி வெட்டக்கூடாதுன்னா.
2: அது இல்ல மச்சான், டாக்டர் தான் அதிகமா என்ன சேர்த்திக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு, அதனால தான்டா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா, போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சுத்தம் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து

0: குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நாம எந்த தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ லைஃப நிம்மதியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, காசு பணம் முக்கியமா இல்லைன்னா சந்தோஷம் முக்கியமா அப்படின்ற ஒரு தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் ஆவலா இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் ருக்மணி அம்மா. அதுக்கு பத்தி எல்லாம் இருந்து பேச

0: முடியா இருக்கிறேன்.
1: சரி சூப்பர் மகிழ்ச்சி.
0: ஓகே இன்னைக்கு இது வாலிபவிஸ் நிகழ்ச்சியில் வந்துட்டு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்றதுக்கு நம்ம காசு பணம் முக்கியமா இல்லை சந்தோஷம் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி பேசுறோம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன, நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: காசு பணமும் முக்கியம் தான், காசு பணம் இருந்தா சந்தோஷம் தானா வந்துடும். காசு பணம் இல்லாத வீட்டுல எத்தனையோ வீட்டுல வறுமையில வாடிட்டு இருக்கிற போது சந்தோஷம் எங்க இருந்து வரும், நிம்மதி எங்க இருந்து வரும்?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதனால காசேதான் கடவுளை பார்த்த கடவுளுக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
0: பாட்டாவே படிச்சிட்டீங்களா?
1: காசு மட்டும் தான் ஒருத்தருக்கு இது கிடையாது, காசு மட்டும் இருந்தா மட்டும் சந்தோஷம் வந்துட போறதில்ல. மொதல் உள்ளோட இருக்கணும், அப்ப தானா காசு இல்லாட்டினாலும் சந்தோஷமா இருக்கலாம்.
0: ஓகே ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா.
1: மனசுக்குள்ள மனசு மனம் இருந்தால் மார்க்கு ஒன்றுங்கிற மாதிரி மனசு இருந்தா, ஆமா மனசு வேணும்.
0: என்னோட
1: கருத்து. ஆனா அது மட்டுமே போதாது, உள்ளன்போடவும் இருக்கணும்.
0: ஓகே ஓகே ஓகே, ரொம்ப உங்களோட கருத்து ரொம்ப அழகா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா.
1: நன்றி சாமி, நன்றி சாமி.
0: ஆ நன்றி நன்றி. காதுகாப்பாட்டையிலேருந்து நம்ம ருக்மணி அம்மா வந்துட்டு, இப்போது ஃபஸ்ட்டு நமக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னாலே காசு தாங்க மெயினான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ காசு ஃபஸ்ட்டு வேணும், அதுக்கப்புறம் சந்தோஷம் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிற பாயிண்ட்டை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அமௌண்ட் இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது. அமௌண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம வர பிரச்சனைகளை நம்ம அப்படியே வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ வாழ்க்கையே நிம்மதியாக வாழணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு காசு வேணும், அதுக்கப்புறம் தான் வந்து சந்தோஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் இதை பற்றி ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, உங்களோட கருத்துக்களை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம் ஓட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். லைஃபை நிம்மதியாக வாழணும் அப்படின்னா காசு தேவையா இல்லைன்னா சந்தோஷம் தேவையா அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிபவேச நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, பேக் டு பேக்கில் கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிபவேச நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில எந்த தலைப்புல நாம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது வாழ்க்கைய செம்ம ஹாப்பியா வாழணும் அப்படின்னா உங்களுக்கு காசு பணம் முக்கியமா இருக்குமா இல்லைன்னா சந்தோஷம் முக்கியமா இருக்குமா அப்படின்றது தாங்க இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில தலைப்பாவே வந்திருக்கு. ஸோ இதை பத்தி அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நம்ம கூட ஒரு நேயர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், நான் சென்னையில இருந்து பழக்கடை சகோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
6: அருமையா இருக்கு, எந்த குறைபாடும் இல்லை. என்னுடைய சகோதரர் எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கிறனா.
6: பாத்தீங்கன்னாக்கா, காசு பணம் முக்கியமா சந்தோஷம் முக்கியமான்னு கேட்டிருக்கீங்க. நம்மள உழைப்பு பணம் நமக்கு தேவை, மத்த பணம் எதுவும் தேவை. அந்த உழைப்பு பணம் பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், காகத்துக்கு ஊத்திக்கிட்டேதான் பேசிட்டு இருக்கேன்.
2: ஓகேனா?
6: இப்ப இதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு? என்னதான் அந்த பணம் இருந்தாலும் அந்த சந்தோஷம் வராது, பயம் வரும். ஐயோ, நம்ம கிட்ட இவ்வளவு பணம் இருக்குதா என்ன? ஏன்னா என்ன சுத்தி இருக்கிறவங்க ரெண்டு பணம் எடுத்துங்கோ. பாத்தீங்கன்னா என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே வசதி இருக்கு, எனக்கு ஒண்ணுமே இல்ல, வச்சுதான் சாப்பிடுறேன். பாத்தீங்கன்னாக்கா அருமையான வசனம் பாக்கல, வேற வசனம் மட்டும்தான் அருமையான உக்கா வாழ்ந்துருக்கு. இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு இல்லையா, இந்த காகத்து மூணு காகம் உக்காந்து இருக்கு, ஒவ்வொன்றும் ஊட்டிட்டு இருக்கு.
2: சூப்பர்னா,
6: இந்த சந்தோஷம் வருமா? பணம் இருந்தாக்கா
2: வராது, வராது,
6: வராது. அதனால நமக்கு சந்தோஷமே முக்கியம், நம்மள உழைப்பு பணம் நமக்கு முக்கியம். கொடுக்காது என்னோட கருத்து. நன்றி, நன்றி,
2: நிறைய விஷயங்கள் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிகிட்ருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, இந்த மாதிரி வாழ்க்கையை ரொம்பவே ஹாப்பியாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னா அதுக்கு காசு பணம் முக்கியமா இல்லைனா சந்தோஷம் முக்கியமா அப்படின்றது தாங்க இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்துருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்துக்களை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும், எங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. ஸோ அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் குரு தம்பி, நல்லா இருக்கீங்களா?
0: நான் அருமையாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கண்ணா?
3: நானும் நல்லா இருக்கேன்.
0: ஓகே ஓகேண்ணா. ஆனால் இன்னைக்கு சொல்லுங்க,
3: சந்தோஷமா பணம் காசு வேணுமோ சந்தோஷமா வாழ்றதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது நோயற்ற வாழ்வில் குறைவற்று செல்வம், செல்வம் நாள் ஒன்றுல பணங்காசு நாள்
0: ஒன்றுதானுங்க.
3: மனிதனுக்கு வந்து நோயற்ற வாழ்வு, நோய் இல்லாம இருந்தா அப்படின்னா 100 வருஷம் வாழலாம்னு ஒரு பழமொழி உண்டுங்க. அப்படி நோய் இல்லாம நல்ல முறையில் நாம இருக்கும்போது பாடுபட்டு நல்லா சம்பாதிக்கலாம், பணங்காசு சம்பாதிக்க முடியுங்க, சந்தோஷமா இருக்கலாம்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர்ண்ணா.
3: உடம்புல நோய் வாய் பட்டுட்டு அப்படின்னா நம்ம எவ்வளவு பணங்காசு இருந்தாலும் முடி டாக்டர்கிட்ட கொடுக்க வேண்டிய நிலைமை வருங்க.
0: சூப்பரா சொன்னீங்கண்ணா.
3: அதனால முதல் செல்வோ வந்து நோயற்ற வாழ்வு, அதுக்கு மேல அப்புறம் அதாவது அதிகமா பணத்தை சம்பாதிச்சாலும் அதை வச்சு இங்கு காப்பாற்ற முடியும் அப்படின்னா அதுல வந்து பெரிய குழப்பமே ஏற்படும். இப்ப 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போய் பேங்க்ல போனோம்னா நீங்க இது எப்படி சம்பாதிச்சீங்க, எங்க இருந்து சம்பாதிச்சீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. அதனால பணம் அதிகமா இருந்தாலும் கஷ்டம் தான், சந்தோஷம் இருக்காது, சந்தோஷம் அங்கேயும் போயிடும்.
0: ஓகேண்ணா.
3: அதனால பணம் நம்ம நல்ல நோய் இல்லாம நல்லா இருந்து அப்படின்னா பணத்தை ஆராய்ச்சி சம்பாதிக்கலாம், பாடுபட்டு சம்பாதிக்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, சூப்பரா சொன்னீங்கண்ணா. காசு பணம்
3: சந்தோஷம் அப்படின்னு வருது அப்படின்னா பணம் வேணுங்க. பணம் இல்லைனாலும் ஒண்ணு ஆகாது. ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்குறது நம்ம உடல் நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கணும்னு கேட்டா கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, காசு கொடுத்துட்டான்னு
0: கொடுப்பாங்க.
3: எல்லாரும் எல்லாரும் எழுவர் செல்வர், எல்லாரும் செய்வர் சிறப்புன்னு தெருவுள்ள சொன்ன மாதிரிங்க செல்வம் வேணும் வேணும்னா. ஆனா வந்து முதல் செல்வம் வந்து உடல் நலம்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்.
3: அதுக்கு அடுத்தது காசு போனோம், அதுக்கு மேலதான் அப்புறம் சந்தோஷம் எல்லாம்.
0: சூப்பர் சூப்பர்ண்ணா, ரொம்ப அருமையா வந்து சொல்லியிருந்தீங்கண்ணா. நீங்க சொன்னது வந்து அவ்வளவு சூப்பரா இருந்தது.
3: நன்றி
0: நன்றி நன்றி. இப்போ திருப்பூர்ல இருந்து நம்ம கஸ்தூரி அண்ணா சூப்பரான ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு காசு பணம் கூட ரெண்டாவது தாங்க, ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்ம வெல்தியா இருக்க முடியும். அதாவது நோயற்ற செல்வமே குறையற்ற செல்வம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம கஸ்தூரி அண்ணா ரொம்பவே சூப்பராக வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ கஸ்தூரி அண்ணா மாதிரியே நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்மளோட லைஃப்பில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் நிறைய ஹீரோஸ்லாம் பேசி நம்ம கேள்வி

போட்டிருப்போம்ல. அதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போது ரியலாகவே நடந்திருக்குங்க. ஸோ நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது புதுக்கோட்டை இருக்கிறதுல, புதுக்கோட்டையில் ஒரு ஊரில் ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த பிரசவ வலி வந்து வந்திருக்கு. வந்ததுனால 108 ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, அது கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுற வழியிலே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஒரு அழகான பெண் குழந்தையும் வந்து பிறந்திருக்காங்க. ஸோ தாயும் செய்யும் நலம் அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்கள ரெண்டு பேர்த்தையும் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே பர்ஃபெக்டாக ஆல்ரைட்டாக வந்துருக்கிறாங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சீரியஸான சுச்சுவேஷனில் ஆம்புலன்ஸ் டிரைவர் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆம்புலன்ஸில் ஹெல்ப்பராக இருப்பாங்களே அவங்களாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணதுனால பொதுமக்கள் எல்லாரும் அவங்கள பயங்கரமாக பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாஸ்லையுமே வந்து வாவ் நீங்கள் தான் ரியல் ஹீரோஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பாராட்டுகள்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இப்போது இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாகவும் இருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, கேரளாவில் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன அப்படின்னா, ஒரு ப்ரெக்னென்சியான ஒரு பொண்ணு பஸ்ஸில் போயிட்டு இருப்பாங்க, பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பிரசவ வலி வந்து வந்துடும். அப்போது அந்த பஸ்ஸில் இருந்தால் ஒரு நர்ஸ் வந்து பஸ்லேயே அப்படியே அந்த பொண்ணுக்கு டெலிவரி வந்து பார்த்துருப்பாங்க. அந்த ஒரு விஷயமும் சம வைரலாக போயிருந்தது. இதெல்லாம் நினைக்கும் போது வாழ்க்கையில் நமக்கு எது எப்போ நடக்கும்னு வந்து தெரியாது. அடுத்தடுத்து நிறைய ஆச்சரியங்கள்லாம் ஒழிச்சு வச்சுருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறைக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம லைஃப்பை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழணும் அப்படின்னா அது எதுக்கு முக்கியம், காசு முக்கியமா இல்லை சந்தோஷம் முக்கியமா அப்படின்றதா இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்துக்களை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். புத்தகத்தோட பேர் 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலயமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசில் இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்கே அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்கே அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேர் சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையாக போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியாக வாழ்கிறாருங்க. ஒரு வழியாக காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததாக டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்போ இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன் தான் வேறு யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியாக சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அலைஞ்சி தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறையை கண்டுபிடிச்சி 7 தலைமுறைகளுடைய கதையை புத்தகமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம் 7 தலைமுறைகள். இப்போ இந்த கதையில் சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனாக இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதற்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலேருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்றைக்கி உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: ஏங்க, அங்கங்க வேலை கிடைக்கிறதே இவ்வளோ பெரிய கஷ்டம், அதுக்குள்ளே இப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்றத நான் ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்போது நிறைய விஐபிஸ்லாம் நம்ம ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு சில விஐபிஸ்க்கெலாம் வேலை தேடுறதே ஒரு வேலையாக வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிலமை இப்போது இந்த சுச்சுவேஷனில் வந்து இருக்குங்க. சரிப்பா, நீ என்ன சொல்ல போகிற அப்படின்றத நீங்கள் நினைக்கிறது எனக்கு வந்து புரியுது. ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த டேட்டாவை பார்த்த உடனே நான் அப்படியே ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன் அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஸோ என்ன டேட்டா அப்படின்றத நான் உங்ககிட்ட ஃபுல்லாக சொல்லிடுறேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 2026 அதாவது 2026 ஜான்வரியிலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் இந்த கடந்த 6 மாசத்தில் கிட்டத்தட்ட 128,000 பேருக்கு ஏஐனால் வேலை வந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கம்பெனிஸ்லாம், பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் லே ஆஃப் பண்ணுறாங்கல்ல, இந்த ஏஐ டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷனால் நிறைய பேர் லே ஆஃப் பண்ணாங்கல்ல, அவங்க சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போது 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஏஐ வச்சு நான் ஒரே இதாக வந்து செல்லிடுவேன், ஒரே ஆளை வச்சு நான் செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏஐ டெக்னாலஜி தெரியாமல் இருக்கிறவங்கள தான் நாங்கள் லே ஆஃப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது வாழ்க்கையில் நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து வரும், அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஜாப்லேயுமே நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து வரும். அந்த அப்டேட்டை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்த அப்டேட்டுக்கு நம்ம போயிடலாம். புரியல என்ன அப்படின்றத நான் இன்னொரு டைம் தெளிவாக சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இப்போது ஏஐ டெக்னாலஜி வந்து பயங்கர பூமில் போயிட்டுருக்கேன். இப்போ எங்கே பார்த்தாலும் ஏஐ, எது நியூ ஏஐ அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஏஐ இல்லாத ஒரு இடமே இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஏஐயை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, அதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேலை போகிறதுக்கான அபாயம் பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய வல்லுநர்கள்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் சரி, நம்ம ஜாப்லேயும் சரி, அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அப்போனா தான் நம்ம விஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக சூப்பரான சுவாரஸ்யமான விஷயமும் இன்னொன்று எடுத்து வச்சுருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் உங்ககிட்ட. என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம லைஃப்பை ரொம்ப ரொம்ப நிம்மதியாக வாழணும் அப்படின்னா அதுக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியம், காசு பணம் முக்கியமா இல்லை சந்தோஷம் முக்கியமா அப்படின்றதாங்க இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, டக்குன்னு சோனா எஃப்எம்மோட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது அடுத்தடுத்து 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான் புதுக்கிட்ட போட சுத்திட்டு இருக்க போல?
2: ஏய் ஏன்டா அப்படி கேக்குற?
1: இல்ல உன்னைய பார்த்தா மூஞ்சி எது முடி எதுனே தெரியல, தலை வேற சமண்ட பாஞ்சு போய் கிடக்குது, அதான் கேட்டேன்.
2: மச்சான் டாக்டர் தான்டா சொல்லியிருக்காரு
1: ஏன் முடி வெட்டக்கூடாதுன்னா.
2: அது இல்ல மச்சான், டாக்டர் தான் அதிகமா என்ன சேர்த்திக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு, அதனால தான்டா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா, போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இப்போ அடுத்ததா சோசியல் மீடியாவில் என்ன ஒரு விஷயம் செம்ம பேசு பொருளாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு விஷயம் என் கண்ணில் மாட்டுச்சு. அதெல்லாம் கேள்விப்பட்டவுடனே பார்த்தவொடனே எனக்குள்ளே எப்படி தெரியுமா இருந்தது, நான் கண்ட காட்சி நிஜம்தானா அப்படின்ற மாதிரி தாங்க வந்து இருந்தது. அதை கேட்டவுடனே ஆடி போயிட்டேன், அசைந்து போயிட்டேன் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போது நார்மலாக ஒரு ஃபோனோட ரேட் எவ்வளோங்க இருக்கும்? ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபா, அதிகபட்சம் போனீங்க அப்படின்னா ஒரு 70,000 ரூபா 80,000 ரூபா இருந்திருக்குள்ள. ஆனால் இங்கே ஒரு ஃபோனை 1.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. என்னதே ஒரு ஃபோனு 1.5 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயங்கரமாக ஆச்சரியப்பட்டாங்க. அதனாலேயே இன்னொரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் செம பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. அந்த 1.5 லட்சம் ரூபா ஃபோனில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃபோனை இப்போ ஒரு முன்னணி நிறுவனம் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அது என்ன, ஆப்பிள் ஐஃபோனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இல்லை இல்லை, ஒரு சாதாரண பட்டன் ஃபோன் தான்.

சீக்கிரட்டாக இருக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் செக்யூர்டாக இருக்கிறதுக்கு, ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான விஷயங்களை பேசுகிறதுக்காக மட்டும் அந்த ஒரு ஃபோனை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்களா. ஸோ இதை வந்துட்டு முன்னணி நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ஃபோனை வாங்குறதுக்கு அந்த நிறுவனத்துக்கிட்ட போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், அந்த ஃபோனு உங்கள் கைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு ஃபோனோட ரேட்டு 1.5 லட்சம் ரூபா அப்படின்றது இந்த ஒரு இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதாவது பரவாயில்ல ஒரு ஃபோனு, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து சம பேச பொருளாக போயிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, அந்த துப்பாக்கி படத்தில் விஜய் சார் வந்துட்டு அவருக்கு ஐடியா வர்றதுக்காக இந்த பசில் வந்து திருப்பிக்கிட்டே இருப்பார்ல, அந்த மாதிரி ஒன்று அது வந்து சாதாரணமாக ஒரு உள்ளங்கை அளவு தான் இருந்து இருந்தது. அந்த ரேட்டு வந்து 1.5 லட்சம் ரூபா போட்டிருந்தாங்க. இதனால அப்படின்னா அதுதான் வந்துட்டு வேர்ல்டுலேயே ரொம்ப ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பசில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலே அதுக்கு அவ்வளோ ரேட்டாக என்னங்க இது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அதையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப பேச நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். நம்ம கிட்ட பேசுறதுக்காக இப்போ சோஷியல் மீடியா கிரியேட்டரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
1: நம்ம இது வாலிப வயசில் இது வரைக்கும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசினோம். இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் இணைஞ்சிருக்கிறாருங்க. நம்ம சதீஷ் பிரதர் தான் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாகவே நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதெல்லாம் புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு லெசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ இன்றைக்கும் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்காக எக்கச்சக்கமான விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சதீஷ் ப்ரோ, நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நாங்களுமே நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோம் பிரதர். நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு வண்டி வந்து காணாமல் போயிடுச்சு, அதை நாங்கள் சோஷியல் மீடியா மூலிமா மீட்டு கொடுத்துருந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கண்டினியூ ஆனிச்சா பிரதர்?
6: அதுலேருந்து நாங்கள் இப்போ ரெகுலராகவே இதை நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து சங்கிலியில் இப்போ நான் ஒரு மெசேஜ் போட்டு இவங்களுக்கு இதை பண்ணலாமான்னு கேட்டனா 98% அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. 2% ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, நீ எதுக்கு பண்ற, உன்னை யார் பண்ண சொன்னா, இதே மாதிரி கமெண்ட் எல்லாம் வரும். அதெல்லாம் நமக்கு 98% நம்மள சப்போர்ட் பண்றாங்களா, அவங்களுக்காக நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நாங்க இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம்.
1: சூப்பர் சூப்பர் பிரதர். அதே மாதிரி நீங்கள் முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தீங்களே, என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் வீடியோலாம் போட்டேன், வீடியோ போட்டதுக்கப்புறம் அதுக்கான அமௌண்ட்லாம் எனக்கு வந்து கிடச்சிருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்களே. ஸோ உங்கள் மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் வந்து நடந்திருக்கு. ஆஸ் அ சோஷியல் மீடியா கிரியேட்டராக அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சு பிரதர்?
6: ஸோ நான் போட்டு 2 நாள்லேயே எனக்கு 19,000 ரூபா கலெக்ட் ஆகி அந்த வண்டி நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணதில்லை, யார்ட்டையும் அமௌண்ட் வாங்கி இந்த மாதிரி பண்ணதில்லை. நானும் ப்ரமோஷனுக்கு அமௌண்ட் வாங்கினா எனக்கு பிரச்சனையே இல்லை, அந்த அமௌண்ட்டை வச்சு நானே வாங்கி கொடுத்துருவேன், நானும் அமௌண்ட் வாங்க மாட்டோம். அதனால நான் போட்டோன்னே 2 நாள் எனக்கு கலெக்ட் பண்ணது ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால வந்து அவங்க என்னைக்கே மறக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் ஒரு மூமெண்ட்டே அது சொல்ல முடியாது.
1: சூப்பர் சூப்பர் பிரதர், எல்லாம் வேற லெவல் ஃபீலாக வந்திருக்கும். நீங்க சங்ககிரியில ஒரு முக்கியமான சோசியல் மீடியா கிரியேட்டராக வந்திருக்கீங்களா? ஸோ இன்னும் உங்க பேஜ்ல என்னென்ன மாதிரியான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கீங்க? என்னென்ன விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்லோட் பண்ணலாம்னு இருக்கீங்க பிரதர்?
6: இப்போ நான் சரௌண்டிங் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ எல்லாம் இங்க டோட்டலா இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னும் வெளியெல்லாம் போய் இல்லாத புதுசு புதுசா என்ன இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம மக்களுக்கு, அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பாக்குற மாதிரி பண்ணலான்றோம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக பிரதர், கூடிய சீக்கிரமே நீங்கள் அப்லோட்லாம் வந்து பண்ணுங்கள். அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சங்ககிரியை பற்றி தெரிஞ்சுக்க நாங்களுமே இன்னும் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பிரதர். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம சதீஷ் பிரதர்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா MJ.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதலம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா ஏமா.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா கிரியேட்டரும் நம்ம கூட நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சதீஷ் பிரதர், நீங்கள் தொடர்ந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே அழகாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இப்போ புதுசாக நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் உள்ள வந்துட்டு இருக்காங்களே, ஸோ அப்படி புதுசாக வரவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் என்ன பிரதர் சொல்ல விரும்புறீங்க?
4: யாருமே வந்து எடுத்தோன்னே பணம் சம்பாதிக்கிறதுக்காக சோசியல் மீடியா வராதுங்க. அந்த தாட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஐயோ இன்னைக்கு ஃபாலோவர்ஸ் வரலையே, இன்னைக்கு நமக்கு ப்ரொமோஷன் வரலையே, இன்னைக்கு நம்ம போட்டோ வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆகலையே அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அதனால புதுசா வர்றீங்க, உங்களால முடிஞ்ச எஃபெக்ட போடுங்க, உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. மக்கள் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, தொடர்ந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக பிரதர், இப்போ நம்ம சதீஷ் பிரதர் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டை நீங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணுங்கள் சதீஷ் பிரதர். அதே மாதிரி உங்கள் சேனலை பார்க்குறாங்கல்ல ஆடியன்ஸ், அவங்களுக்கு நீங்கள் என்ன பிரதர் சொல்ல விரும்புகிறீங்க?
4: என்னோட ஃபாலோவர்ஸ் எப்பவுமே என் ஃபேமிலியாக தான் பார்த்துட்டுருக்கு. அதனால் அவங்க எங்குள்ள ஒருத்தவங்க மாதிரி என்னுள்ள ஒரு குடும்பம் மாதிரி தான் நாங்கள் போயிட்டுருக்கிறோம். எல்லாத்துக்கும் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
3: சூப்பர் சூப்பர் பிரதர். சதீஷ் பிரதர், உங்களோட வேலியபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் உங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னியை எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது பிரதர். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர்.
4: ஆ தேங்க்ஸ் பிரதர். சரி, நீங்கள் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்கள் சோனா எஃப்எம் இதுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
3: நன்றி நன்றி பிரதர். நம்ம சதீஷ் பிரதர் இருக்காருல்ல, அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதெல்லாம் கேட்க அவ்வளோ இன்ஸ்பைரிங்காகவும் செமையாகவும் வந்து இருந்தது. ஸோ அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் வேறு ஒரு புது சோஷியல் மீடியா கிரியேட்டர் நம்மளோட பேச போகிறாரு. அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே சூப்பராக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாதகா பாட்டிலேருந்து ருக்மணி பாட்டி, அதுக்கப்புறமா சென்னையிலேருந்து தாமோதரன் அண்ணா, திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்களோட அந்த கருத்துக்களை ரொம்பவே அழகாக ஷேர் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கேட்கவும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டடாபவை சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

இப்போ ரீசன்ட் டைம்ல நான் வந்து ஒரு அக்காவை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கும் போது அவங்க சொன்னாங்க, என்னோட கனவு, என்னோட ஆசை, என்னோட லட்சியம், இது எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் அப்படின்றது இல்லவே இல்லை, என்னை யாருமே நம்பல அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. அதை கேட்கும் போது எப்படிக்கா இந்த அளவுக்கு நீங்க அச்சீவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களுடைய கனவுகளையும் உங்களுடைய ஆசையும் யாரும் நம்பாம எப்படிக்கா நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டா, நான் ஒரு ஆளா தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஷாக்கா இருந்தது. சோ இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில எல்லா பெண்களுக்காகவும் நான் ஒரு கேள்வியா வச்சிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகமே உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் பார்த்து சிரிச்சப்போ உங்களால முடியும் அப்படின்னு உங்க மேல நம்பிக்கை வச்ச உங்களுடைய கனவுகளுக்கு முதல் யார் உயிர் கொடுத்தா அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. அதாவது உங்க கனவுகளை முதல்ல யாரு நம்புனாங்க அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு கால் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். சோ கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. கேட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, குறிப்பா பெண்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இந்த ஈவினிங் டைம்ல வந்து எல்லாருக்குமே வந்து வேலை அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். இருந்தாலும் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே நீங்க வந்து வேலையை செய்ய ஆரம்பிங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வியா நான் வந்து இப்ப என்ன வைக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்குள்ள எக்கச்சக்கமான கனவுகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அந்த கனவுகளை முதல்ல யாரு நம்பினா அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம 9787707 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதே மாதிரி என்னால கால் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரும் இதே தான். என்ன நம்பர் அப்படின்னா இன்னொரு டைம் சொல்லிடுறேன், 9787707 நம்பர் தான். ஸோ இந்த நம்பருக்கு நார்மல் மெசேஜ் பண்ணலாம், அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்லயும் நீங்க மெசேஜ் பண்ணி இவங்க தான் என்னோட கனவை முதல் முதல்ல நம்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்றத வந்து மறக்காம சொல்லுங்க. ஸோ பொதுவாக நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க ஆரம்பிக்கும். புதுசாக ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு நமக்கு நிறைய கனவுகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த பாதையில் நம்ம தனியாக நடக்கிறத விட நீ தைரியமாக முன்னேறிப்போ, நான் உனக்கு பின்னாடி இருக்கேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் நம்மளை சொன்னாங்க, நம்மளை பார்த்து சொன்னாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை வந்து ஒரு பெரிய பலத்தை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய கனவுகளை சீக்கிரமாக நம்ம அச்சீவ் பண்ணுறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நமக்கே நம்ம மேலே வந்து ஒரு நம்பிக்கை அப்படின்றது வர ஆரம்பிக்கும். ஆனால் இது பெண்களுடைய வாழ்க்கையில் அப்படியே திருப்பி பார்த்தோம் அப்படின்னா கனவு அப்படின்றது பல நேரங்களில் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இருக்க ஆரம்பிக்குது. கல்யாணத்துக்கு பிறகு அந்த கல்யாண பந்தல் எப்படி முடியுதோ அதே மாதிரி தான் பெண்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கனவுகளும் முடிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொண்ணு நாம் அடுத்தடுத்து படிக்கணும், இல்லை சொந்தமாக சின்ன ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு, அவங்களுடைய கனவே அதுதான் அப்படின்னும் போது உனக்கு எதுக்கு இதெல்லாம், வீட்டை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை மட்டும் பார்த்துட்டு இருங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வர ஆரம்பிக்கும். அவங்களுடைய கனவுகளை அப்படியே மூலையில் வந்து கட்டி வைக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது பெண்களுக்கு வர ஆரம்பிக்கும். பெண்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, தன்னோட திறமை மேலே யாருக்குமே நம்பிக்கை இல்லை போல அப்படின்ற ஒரு எண்ணத்தோடய அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் தன்னோட திறமைகளை வெளிக்காட்டாம அப்படியே இருக்கக்கூடியவங்க தான் பெண்களாக இருக்க ஆரம்பிக்காங்க. ஆனால் அதே பெண்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கனவை வந்து நிறைவேற்றுங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைகளோ கணவரோ சொல்லும் போது அந்த பெண் என்ன திறமை பண்ணுவாங்க, கண்டிப்பா நான் வந்து என்னோட கனவை நான் வந்து ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி எஃபோர்ட் போட்டு அந்த கனவை நிறைவேற்றதுக்கான வழிகளை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சப்போர்ட் அப்படின்றது பெண்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் அதுதான் ஒரு கேள்வியாக இருக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, உங்க திறமையும் உங்க கனவுகளையும் பல பேர் உதாசீனப்படுத்தினப்போ உங்களால கண்டிப்பா முடியும், உங்களுடைய கனவுகளை முதல்ல முழுசா நம்பி நீங்க இறங்குங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தை யார் சொன்னா அப்படின்றதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் கேள்வியை வச்சிருக்கேன். அந்த கேள்விக்கு மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 நம்பருக்கு கால் பண்ணி அப்படின்னா நார்மல் மெசேஜ் வாட்ஸ்அப்ல உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு போலாம் நேர்களே. சோ இப்போ அடுத்ததா பாடல் வந்துட்டு இருக்கு, கேரடு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்லேன்.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேர் அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். புத்தகத்தோட பேரு 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலயமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசில் இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்கே அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்கே அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேர் சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையாக போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியாக வாழ்கிறாருங்க. ஒரு வழியாக காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததாக டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்போ இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன் தான் வேற யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியாக சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அடைஞ்சி தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறையை கண்டுபிடிச்சி 7 தலைமுறைகளுடைய கதையை புத்தகமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம் 7 தலைமுறைகள். இப்போ இந்த கதையில் சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனாக இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதற்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலேருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்றைக்கி உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள் சின்ன சின்ன கதைகளோட இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: வாழ்க்கையில் வரக்கூடிய கடுமையான சோதனைகளையும் விமர்சனங்களையும் எதிர்த்து துணிச்சலாக நம்ம வந்து நிற்கும் போது தான் நம்மளுடைய தனித்தன்மையும் எந்த ஒரு சூழலையும் நம்மளால் தனித்து நிற்க முடியும், அதிலிருந்து மீண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையின் மூலமாக. ஸோ அப்படிப்பட்ட கடுமையான சவால்கள், கடுமையான நெருக்கடிகளை தாண்டி இன்னைக்கு பல சாதனைகளை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் உமன் பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. மதுரி ஜெயின் குரோவர் அப்படின்னு சொல்ல

இப்படி ஒரு பெண் இந்தியாவில் தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியில் பிறந்து வளர்ந்தவங்க, ஃபேஷன் டிசைனிங் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்தியாவின் முன்னணி நிதி தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய பாரத் பே நிறுவனத்தில் கட்டுப்பாடு தலைவராக வந்து அவங்களுடைய கார்பரேட் பயணத்தை வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் எக்கச்சக்கமான சவால்கள் அப்படின்றது இவங்களுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்குது. பாரத் பே நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கிய பொறுப்பில் இவங்க இருக்கிறதுனால நிர்வாக ரீதியான பல கடுமையான குற்றச்சாட்டுகளும் வர ஆரம்பிக்குது. நிதி முறைகேடு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான புகார்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்த சூழ்நிலையில அவங்களை கம்பெனியிலிருந்து வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. கம்பெனியிலிருந்து நீக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கார்பரேட் அழுத்தங்களுக்கு தனிப்பட்ட சவால்களும் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் கடந்த ஒரு பெண்ணாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து மக்கள் தொகை பொருளாதாரம் குறித்து இவங்களுக்கு வந்து பொதுவெளியில் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கள், சமூக வலைதளங்களில் கடுமையான விவாதங்களும் ஆன்லைனில் விமர்சனங்களும் வந்து உள்ளாக்க ஆரம்பிச்சிச்சு. கார்பரேட் உலகம், பொதுவெளி, இந்த இரண்டு இடங்கள்லையுமே ஒரே நேரத்தில் அதீத அழுத்தத்தில் எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க இவங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க மேலே அவங்க வச்சிருந்த அந்த நம்பிக்கையை வந்து இழக்கவே இல்லை. அதே மாதிரி அவங்களுடைய கணவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க ஆரம்பிக்கிறாரு. அஷ்னீர் குரோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கார்பரேட் சவால்களையும் சட்ட ரீதியான அழுத்தங்களையும் வந்து பார்த்து பயந்துடாம இவங்க வந்து இதை ரெண்டுத்தையும் எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி துணிச்சலோடு எதிர்கொண்டதன் மூலமா இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கார்பரேட் உலகத்திலையும் தன்னோட தனித்துவமான ஆளுமையை வந்து தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த சர்ச்சையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய கணவரோட சேர்ந்து த்ரெட் யூனிகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கி அது மூலமா கிரிக்பே மாதிரி இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பத்தை எல்லாத்தையுமே வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. கிரிக்பே அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விளையாட்டு தளங்கள். எல்லாத்தையும் உருவாக்கி அதை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாராலையும் பேசப்படுறதுக்கான ஒரு காரணமாக மாற ஆரம்பிக்குது. ஏன்னா கார்பரேட் உலகமோ இல்லை சமூகத்தில் இருக்கக்கூடிய அழுத்தங்களோ நம்ம மீது வந்து பாயும் போது என்ன ஆகும் அப்படின்னா கடுமையான விமர்சனங்களும் வைக்க ஆரம்பிப்பாங்க. அதை பார்த்த பயந்துடாம மன உறுதியோடு இருக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த சவால்களை எதிர்கொண்டு எந்த ஒரு வீழ்ச்சியிலிருந்து நம்மளால புதிய ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் அப்படின்றத மதுரி ஜெயின் குரோவர் வந்து சாதிச்சு காட்டியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலுமே சவால்கள் அப்படின்ற எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் இருக்க ஆரம்பிக்கும் பெண்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து அடுத்தடுத்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. தொடர்ந்து நாம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேரடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன சேர்த்திக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால தான்டா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: அப்பா, இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. திறந்த வெளியில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
3: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
6: இன்னைக்கும் பல பெண்கள் எதார்த்தமாக வெளியில் சொல்லிக்க முடியாமல், ஆனால் அதில் அவதிப்படுற ஒரு முக்கியமான சுகாதார பிரச்சனையை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் தொடர்ந்து பேச போகிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரிலே. கால் நகங்கள் பூஞ்சை தொற்று அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பெண்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் சொல்லலான் இருக்கேன். ஸோ இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நடுத்தர வயது பெண்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய கால் ஏன் தடிமனா இருக்கு, சொத்தை நகமா ஏன் மாறுது அப்படின்ற ஒரு பிரத்யேக கல ஆய்வு வந்து பண்ணிருக்காங்க. சோ அந்த ஆய்வுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஊரு பெண்கள் வீட்டு பாத்திரம் வந்து தேய்க்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, சோ துணி துவைக்கிறது இந்த மாதிரி எந்த நேரமும் தண்ணியிலே இருக்கிறதுனால கால்கள் யதார்த்தமாவும் எப்பயுமே வந்து ஈரத்திலே இருக்க ஆரம்பிக்குது. அதனால கால் நகங்கள்ல ஆன்கோ மைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சை காலன் வந்து ஈஸியா வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதோட அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கால் நகங்கள் வந்து லேசா மஞ்சள் அப்படி இல்லைன்னா பழுப்பு நிறமா மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூஞ்சை தொற்று இருக்கிறதுனால தான் நகங்கள் ரொம்ப தடிமனா வளைஞ்சு வர்றது, நகத்துல இருந்து ஒரு விதமான கெட்ட வாடை வர்றதுக்கான காரணங்கள், இது எல்லாமே வந்து அந்த பூஞ்சை தொற்று இருக்கிறதுக்கான அறிகுறி அப்படின்றதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த தொற்று தொடர்ந்து முத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நகங்கள் தானாவே உடைஞ்சு விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்க ஆரம்பிக்குமா, செருப்பு கூட போட முடியாத சூழ்நிலை அப்படின்ற ஒரு செருப்பு கூட போட முடியாத அளவுக்கு கடுமையான வலி வந்து உண்டாக்கிடும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி சமையல் அறையில் தான் பெண்கள் நிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்க ஆரம்பிக்குது, அதிலுமே வந்து நிக்க முடியாத சூழ்நிலை இருக்க ஆரம்பிக்குமா. அதே மாதிரி இந்த பூஞ்சை தொற்று அப்படின்னு

சக்கரநோய் இருக்கவங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது சீக்கிரமா ஆறாத புண்ணா மாறிடுமா, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரத்தத்துல பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ICMR ஆய்வுகள்ல வந்து எச்சரிச்சிருக்காங்க. சோ நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள், நீங்க வந்து பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, வீட்டை பெருக்கிறது, வீட்டை தொடச்சி கழுவுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது அப்போ உங்களுடைய கால்களையும் சேர்த்து கழுவ வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஆனா கால்கள்லாம் கழுவி முடிச்சதுக்கு அப்புறமே

ஆனால் கால்களில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தோடய நம்ம என்ன பண்ணிடுவோம், பெண்கள்லாம் அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே அடுத்தடுத்து வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா இதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த பூஞ்சை தொற்றுலாம் வந்துருச்சு அப்படின்னா சக்கர நோய் இருக்கவங்களுக்கும் பல பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்றத ஆய்வுக்குறிப்புகளில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யதார்த்தமாக பெண்கள் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடியதாக இருக்க ஆரம்பிக்குது. அதனால் அதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்கள் சுகாதாரமாக இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பற்றி நிகழ்ச்சியில் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னோட வாழ்க்கையிலுமே இந்த பிரச்சனை இருந்தது ராஜ்குமார், இதை பற்றி நீ சொல்லலாம். இது வந்து நேர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட என்னோட வாழ்க்கையிலையும் பெண்களாக இருந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்போது அவங்களுக்குமே இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதுலேருந்து அவங்க வெளியே வரத்துக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், நான் இதை ஃபாலோ பண்ண அப்படின்றத சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம பெண்கள் கால் பண்ணி சொல்லுங்க. என்ன மாதிரியான சுகாதார பிரச்சனைகள்லாம் கடந்து நீங்க வந்தீங்க அப்படின்றத பத்தி மறக்காம சொல்லுங்க. அதை நான் நேயர்கள் எல்லாருக்காகவும் நான் வந்து நிகழ்ச்சியில சொல்றேன். ஸோ இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேயர்களை கேரடு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன். Three, two, one, hola.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: நிகழ்ச்சியில் நான் நிறைய விஷயங்கள் பேசிட்டேன், ஆனால் நம்ம ஊரில் கூடிய பெண்கள் பேசுறதுக்காக கனாம பகுதி ஆரம்பிச்சாச்சு. ஸோ வாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்லே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கனாம பகுதியில் நந்தினி தேவி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட.

0: பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நாம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். நந்தினி தேவி, நீங்க வந்து பல மேடைகள் ஏறி பேச்சு போட்டியில வந்து பல பரிசுகள் வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய வெற்றி அப்படின்னு வரும்போது வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க, அதே மாதிரி பெண்கள் வெற்றி பெறாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய வெற்றிக்கு வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான சப்போர்ட் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்கணும்?
1: அதை வந்து அந்த பெண்ணோட வெற்றியாக பார்க்காம நம்ம குடும்பத்தோடைய வெற்றியாக பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்.
0: ஒரு பொண்ணோட வெற்றி வந்து அவங்களுடைய வெற்றியாக பார்க்காம குடும்பத்தோட வெற்றியாக பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து சப்போர்ட்டாக இருக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அந்த பெண் இன்னும் பலம் வாய்ந்தவங்களாக அடுத்தடுத்த வெற்றிக்காக ஓட ஆரம்பிப்பாங்க. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க நந்தினி தேவி. இப்போது பெண்கள் இருக்காங்க அப்படின்னும் போது ஃபினான்சியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஃபினான்சியலாக இண்டிபெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பெண்களுக்கு ஃபினான்சியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க?
1: இப்போ வந்து எல்லா விஷயத்தையுமே நம்மளால் போய் ஒருத்தங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது. அப்போ வந்து தன்னோட சொந்த காலில் நின்று உழைச்சி தன்னோட சம்பளத்திலேருந்து அதை வாங்கி நம்ம செலவு செய்கிறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு விதமான சந்தோஷத்தை தரும். அப்படி இருக்கும் போது எல்லாருமே வந்து ஃபினான்சியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அப்படி இருந்தால் அவங்களோட வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய பயனாக இருக்கும்.
0: அதாவது ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நந்தினி தேவி சொல்லியிருக்காங்க. இது பெண்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருப்பி பார்த்தா கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் அப்படின்றது தெரியும் நினைக்கிறேன். நந்தினி தேவி, இப்போ நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போது வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, நிறைய சாதனைகளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள், அதே மாதிரி பெண்கள் வந்திருக்காங்க அப்படின்னும் போது அவங்க அவங்களை சுற்றி இருக்கவங்க கிட்டேருந்து நல்ல விதங்களாக அவங்க கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது, அதை எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள்.
1: இப்போ வந்து அப்பாவை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவர் வந்து எந்த மாதிரி எல்லாத்தையும் வழி நடத்துகிறாரு அப்படிங்கிறத வந்து அப்பா கிட்டேருந்து கற்றுக்கலாம். அம்மா கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் பெண்களுக்கு எவ்வளவோ இருக்குது. அவங்க வந்து குடும்பத்தை எப்படி வழி நடத்துகிறாங்க, அவங்க வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க, நமக்கு எப்படி அவங்க ஆதரவு தராங்க, இது எல்லாத்தையுமே வந்து அம்மா கிட்டேருந்து கற்றுக்கலாம். நிறையா விஷயங்கள் பெண்கள் வந்து யார்கிட்டேருந்து கற்றுக்கிறாங்கன்னா அவங்க குடும்பத்திலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக சொல்லணும்னா தாய்கிட்டேருந்து தான் கற்றுக்குவாங்க. அம்மா கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டு வர விஷயங்கள், அது கூட நமக்கு வந்து அப்பா கொடுக்கக்கூடிய தைரியம், அவர் சொல்லித்தர விஷயங்கள், இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு பெண்ணை வந்து வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்காக வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்.
0: குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா மக்கள் கடந்து வராங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு அது சொல்யூஷனாக மாறும் அப்படின்றத நந்தினி தேவி சொல்லியிருக்காங்க. நானுமே வந்து எல்லாரும் சொல்கிறது தானே, எப்படி ஒரு 10,000 ரூபா சம்பளத்தை வச்சு ஒரு குடும்பத்தை வழி நடத்த முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அப்பா பண்ணிட்டு இருந்த அந்த விஷயங்கள் வச்சு தெரிய ஆரம்பிக்கும். 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு எப்படி வீட்டை மேனேஜ் பண்ணாரு, அம்மா அந்த காசுலையும் எப்படி சேமிச்சாங்க அப்படின்றலாம் நமக்கு வந்து ஞாபகம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் அப்பா அம்மா கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது, சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து கத்துக்க வேண்டியது ஒரு ரொம்ப முக்கியம் அப்படின்றத நந்தினி தேவி சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பேச தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசான நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது

0: லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நந்தினி தேவி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். நந்தினி தேவி, இப்போ நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே வந்து சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இல்ல புது புது ஸ்கில்ல வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையில பல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சமாளிக்கிறது ஈஸியா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்க இந்த காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு போது, ஸோ பெண்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கத்துக்க வேண்டிய ஸ்கில்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ நீங்க இந்த கலையெல்லாம் பெண்கள் கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க அடுத்தடுத்து சாதனை படைக்கலாம் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கலாம்?
1: பெண்கள் வந்து அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கு இந்த சமுதாயத்துல வந்து நிறைய துறைகள் இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு கலைத்துறை எடுத்துக்கிறோம், அதுல வந்து அவங்க ஒப்பனை கலை கத்துக்கலாம். அதே மாதிரி அவங்க அறிவு சார்ந்த கலைகள் நிறைய கத்துக்கிட்டு ஆசிரியரா போறது, அந்த மாதிரி அவங்கவுங்களுக்குள்ளே இருக்க திறமையை வச்சு அவங்கவுங்க அந்தந்த கலையில் வந்து கற்றுக்கிட்டு பெரிய சாதனை செய்யலாம் அப்படின்னு. இப்போதைக்கு இந்த சூழ்நிலையில் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறையா பொண்ணுங்க இந்த ஒப்பனை கலையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுவுமே நான் பெஸ்ட்டாக தான் பார்க்குறேன்.
0: ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குது. அதையும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை தான் வந்து அதை கற்றுக்கிட்டா இன்னும் அடுத்தடுத்து சாதனை பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து நந்தினி தேவி சொல்லியிருக்காங்க. சூப்பர் நந்தினி தேவி. இப்போ எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையில் சொல்லணும் அப்படின்னா சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும், தோல்வி அப்படின்றது தான் அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். அந்த தோல்வி எல்லாமே வருது அப்படின்னு போது அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த தோல்விகளை எப்படி பெண்கள் வந்து கையாளணும்?
1: தோல்வி வரும்போது துவண்டு போகாமல் அந்த தோல்வியே வெற்றிக்கான முதல் படியாக எடுத்துக்கிட்டு பெண்கள் வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் வச்சு நடந்துக்க ஆரம்பித்தாங்கனாலே அந்த தோல்வி வந்து அவங்களுக்கு ஒரு வெற்றியாகவே தெரியும். தோல்வி தான் வெற்றியோட முதல் படி அப்படிங்கிறத வந்து அவங்க மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கணும்.
0: தோல்வி அப்படின்றது எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருக்கும், பெண்களுடைய வாழ்க்கையில் அதிகமாகவே இருக்குது அப்படின்போது அதை சமாளிக்கிறதுக்கு அதை படிக்கட்டாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த தோல்வியிலேருந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுடைய பாதைக்கு, அதாவது வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும் அப்படின்றத நந்தினி தேவி சொல்லியிருக்காங்க. நந்தினி தேவி, இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, இது எல்லாத்துக்குமே வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு பொண்ணுனா யாரை சொல்லுவீங்க நீங்கள்?
1: ஒரு பொண்ணு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க அப்படின்னா அம்மாவை சொல்லுவேன். எங்கள் அம்மா வந்து நல்லா குக் பண்ணுவாங்க, நானும் சமையலில் அவங்கள மாதிரி ஒரு நல்ல குக் ஆகணும் அப்படிங்கிற ஆசை வந்து எனக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த டீச்சிங் லைன் அந்த இதுக்கு வரும்போது எங்கள் கிளாஸ் இன்சார்ஜை சொல்லுவேன் சத்யா மேம், அவங்க வந்து டீச் பண்ணும் போதே எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அந்த மாதிரி நானும் ஒரு பேராசிரியராக போனேனா நான் நடத்தும் போதே நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லாமே போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன்.
0: முதலாவதாக என்னோட அம்மா வந்து எப்படி குடும்பத்தை வழிநடத்துகிறாங்க அப்படின்றது தான் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ என்னையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்போது அது மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அதையும் தாண்டி என்னோட டீச்சர் அவங்க வந்து எங்களுக்கு பாடம் நடத்துகிறாங்க அப்படின்போது அது எங்களுக்கு நடத்தும் போது புரிஞ்சிடும் அது என்ன எதுக்காக இருக்குது அப்படின்றது. அது மாதிரி தான் நானுமே வந்து ஃபியூச்சரில் ப்ரொஃபஸர் ஆகிறேன் அப்படின்போது அந்த மாதிரி தான் நானுமே இருக்க போகிறேன் அப்படின்றத நந்தினி தேவி சூப்பராக சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நன்றி நந்தினி தேவி இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் பேசுனதுக்கு. நேயர்களை, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நான் பகிர்ந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. நேயர்களே, நான் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்க

0: மானா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்குமே ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, எறும்பும் பட்டாம்பூச்சியும். இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய காட்டுல சின்ன எறும்பு ஒன்று இருந்துச்சு. அந்த எறும்புக்கு எப்பயுமே எல்லாருக்கும் உதவி பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் எறும்பு வந்து தாராளமா கூப்பிடலாம். அவங்க வந்து அயங்கவே மாட்டாங்க உதவி பண்றதுக்காகட்டும், இல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்னா ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறதாகட்டும். அதனால எல்லாருமே வந்து எறும்பு கிட்ட அதிகமா உதவி வந்து கேட்பாங்க. அதை பார்த்துட்டு ஒரு தேனி என்ன சொன்னுச்சுன்னா, எல்லாரும் உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க, நீ ஏன் எல்லாருக்கும் தேடி தேடி போய் உதவி பண்ற அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு எறும்பு சொன்னிச்சு, யாருக்கு தேவையா இருக்கோ அவங்களுக்கு உதவி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது, நான் வேற எதுவும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு. அண்ட் அதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, பட்டாம்பூச்சி, புதுசா ஒரு பட்டாம்பூச்சி ஊர்ல இருந்து வேற ஏதோ ஒரு ஊர்ல இருந்து தவறுதலா இந்த காட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னு வழி தெரியல, எதுவுமே தெரியல. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த தேனிய பார்த்துச்சு அந்த பட்டாம்பூச்சி. தேனி வந்து சொன்னிச்சு, உனக்கு உதவி வேணும் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு எறும்பு ஒருத்தவங்க இருக்காங்க, நீங்க வந்து அவங்கள போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து உதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. அதே போல பட்டாம்பூச்சியும் தேடி கண்டுபிடிச்சு எறும்பு எங்க இருக்கு அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்துருச்சு. வந்துட்டு எறும்பு கிட்ட இந்த மாதிரி உதவி கேட்டுச்சு, என்னோட வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு வழி தெரியல, எனக்கு ரொம்ப பசிக்குது, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு உடனே எறும்பு அதுகிட்ட இருந்த சாப்பாடெல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அதோட வீடு எங்க இருக்கு என்ன அப்படின்றத கேட்டு அதோட வீட்டுக்கே கொண்டு போய் பட்டாம்பூச்சியை விட்டுட்டு வந்துச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, யார் என்ன சொன்னாலும் சரி நம்மளோட கேரக்டரை நம்ம மாத்திக்கவே கூடாது. ஸோ மற்றவங்களுக்கு உதவி பண்றது நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா பண்ணலாம், தாராளமா பண்ணலாம், அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல செயல். மற்றவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக அதை நம்ம மாத்திக்கவே கூடாது. ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹாய், உங்க நேம்?
2: என் பேர் சிவானி.
1: சிவானி, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
1: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: முனிசிபல் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறேன்.
1: சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: இருக்காங்க.
1: ஓ, யார் யாரெல்லாம் அது?
2: தனுஷ்ரீ, காயத்ரி.
1: சூப்பர், இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. அப்ப கண்டிப்பா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த ஸ்கூல் எல்லாம் ரவுண்ட் அடிக்கிறது, ஜாலியா இன்டர்வல்ல பேசிட்டு இருக்கிறது, அதெல்லாம் நடக்கும் தானே? இருக்கு. சரி ஓகே, என்ன ஏது அப்படிங்கறத அடுத்ததான் நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆனா இப்போ வந்து சூப்பரான பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க, தொடர்ச்சியா இன்னும் நிறைய விஷயங்கள்ல அடுத்தடுத்து பேசலாம்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட்ல

டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ் ஆல் பேங்க்ஸ் ஈசி இஎம்ஐ வசதி பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி சிசிடிவி கேமரா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா கால் பண்ணு 9597322889 சிகரம் சிட்டி எஸ்டிஎல் மில் ஆத்தூர் சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். புத்தகத்தோட பேரு 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலயமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசில் இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்கே அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்கே அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேர் சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையாக போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியாக வாழ்கிறாருங்க. ஒரு வழியாக காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததாக டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்போ இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன் தான் வேற யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியாக சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அலைஞ்சி தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறையை கண்டுபிடிச்சி 7 தலைமுறைகளுடைய கதையை புத்தகமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம் 7 தலைமுறைகள். இப்போ இந்த கதையில் சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனாக இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதற்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலேருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்றைக்கி உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி கூட இன்னைக்கு நம்ம கூட சிவானி தான். ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சோ அடுத்ததான்

0: இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சிவானி கூட பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க வந்து ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கோன்னா அதை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்து மேலே அவங்களுக்கு வந்து கவனம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் மேம்?
1: கவனக்குறைவு குழந்தைக்கு எது ஈர்ப்பு தருதோ அதை பக்கம் குழந்தைகள் போகுது. அப்போ படிப்பு அந்த அளவுக்கு ஈர்ப்பாக இல்லைன்னா ஈர்ப்பு வர மாதிரி தான் நம்ம தான் படிப்பை சொல்லித்தரணும். சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் அவங்கள ஈர்க்கிற மாதிரி நம்ம படிப்பை சொல்லித்தரணும். கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா ஒரு 7th ஸ்டாண்டர்டுக்கு மேலே வச்சுக்கலாம். 7th ஸ்டாண்டர்டுக்கு மேலேன்னா படிப்போடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லிக் கொடுக்கணும். படிக்கிறது ரொம்ப நல்லது, படித்தா தான் நம்மளுடைய அறிவு வளரும், நம்ம ஒரு நல்ல சூழலில் அமர முடியுங்கிற மாதிரி அவங்களுக்கு படிப்போட முக்கியத்துவத்தை சொல்லித்தரலாம். ப்ரைமரி ஸ்கூல்லலாம் வந்து நம்ம கொஞ்சம் கேம் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சப்ஜெக்டை மாற்றி சொல்லிக் கொடுக்கணும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். எந்த ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கணுன்னாலும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு புது சப்ஜெக்டே நம்ம குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டையும் ஆர்வத்தையும் கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக அவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. அது மேலே இன்ட்ரெஸ்ட் வச்சு ஃபுல்லாக படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களோட ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து இந்த 2 to 5 இயர்ஸில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த ஃபோனை கொடுத்து அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை குறைச்சிடக்கூடாது. ஸோ இதுக்காகவே நம்ம குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுக்கறத ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடணும். முடிஞ்சால் கொடுக்காமலே இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வேணால் அவங்க இந்த டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த ஒரு ஏஜ், அதாவது 2 to 5 இயர்ஸில் குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுக்கறத தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி. என் கூட நம்ம நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக் கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க மெசேஜ் பண்ணி சொல்லலாம். நீங்க மெசேஜ் பண்ணி சொல்ல வேண்டிய நம்பர் 9787-70-107. நம்ம சோனா எஃப்எம் இதே நம்பருக்கு நீங்க ஒரு மெசேஜ் பண்ணி சொல்லலாம். இப்போ பாட்டு தான் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான் புதுக்கட்டை போட சுத்திட்டு இருக்க போல?
2: ஏய், ஏன்டா அப்படி கேக்குற?
1: இல்ல, உன்னைய பார்த்தா மூஞ்சி எது முடியதுன்னே தெரியல, தலை வேற சமண்ட பாஞ்சு போய் கிடக்குது, அதான் கேட்டேன்.
2: மச்சான், டாக்டர் தான்டா சொல்லியிருக்காரு
1: ஏன் முடி வெட்டக்கூடாதுன்னா.
2: அது இல்ல மச்சான், டாக்டர் தான் அதிகமா என்ன சேர்த்திக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு, அதனால தான்டா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வெண்ணிற கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம சிவானி கூட பேசிடலாமா? அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம சிவானி கூட பேசிடலாம். சிவானி, நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஸ்கூல் பிரேக் டைம்ல இல்லை லஞ்ச் டைம்லலாம் அப்படியே ஸ்கூல்லாம் ஒரு ரவுண்ட்ஸ் எல்லாம் அடிப்பீங்களா?
4: சுத்தவும்.
3: எங்கெங்கெல்லாம் போவீங்க?
4: பிரேக் டைம்ல ரெஸ்ட் ரூம் போவோம், கீழே போவோம். கீழே போயிட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு மேலே வந்துடுவோம்.
3: ஓகே ஓகே. ஆனால் கரெக்டாக கிளாஸ் டைமுக்கு மேலே வந்துடுவீங்க. சரி ஓகே, இப்படி தான் இருக்கணும். அதே நேரத்தில் இப்போ கிளாஸ் டைமில் பேசிகிட்டே இருந்து மிஸ்ஸுக்கிட்ட திட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்களா?
4: ஆ, திட்டு வாங்கியிருக்கோம்.
3: எப்போ, எங்கே, எப்படி சொல்லுங்கள்.
4: அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், மேம் எந்திரிச்சு கொஷின் கேட்டாங்க, எங்களுக்கு தெரியலன்னு திட்டு வாங்கினோம்.
3: அப்புறம்
4: அப்புறம் வெளியே வெளியே போக சொல்லிட்டாங்க, வெளியே போயிட்டோம்.
3: நீங்களும் அமைதியாக வெளியில் வந்துட்டீங்க. சரி ஓகே, பார்த்துக்கலாம். சரி, உங்களுக்கு ஸ்கூலில் எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
4: சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும்.
3: சயின்ஸ் ஏன்?
4: அதில் நிறைய டாபிக்ஸ் புதுசு புதுசாக வரும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
3: ஓகே, இருந்தாலும் நீங்கள் வந்து சயின்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக டாபிக் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நான் வந்து உங்ககிட்ட இப்போ திருக்குறள் தான் கேட்க போகிறேன். எனக்காக திருக்குறள் சொல்கிறீங்களா?
4: அகர முதல எழுத்தல்ல மாதி பகவான் முதற்றிய உலகு, கக்க கசடர கற்றப்பை கற்றப்பின் நிற்க அதற்கு தக.
3: சூப்பர். தமிழ் இன்னும் நல்லா சொல்றீங்களே. சரி, தமிழுக்கு எந்த மிஸ்?
4: மேகலா மிஸ்.
3: மேகலா மிஸ் அவங்களே பிடிக்குமா? இப்பதான் என்கிட்ட சயின்ஸ் மிஸ் பிடிக்கும். நீங்க யார்தான் பிடிக்கும்? தொடர்ச்சியா நம்ம சிவானி கூட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்களுக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அண்ட் அடுத்ததா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அண்ட்

உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை எப்படி ஹெல்த்தியாக மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க சோனா எஃப்எம் 107.8. இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 குட்டி.

0: முடிஞ்ச அளவுக்கு மென்டலி வி ஹாவ் டு கிவ் சப்போர்ட். பிளஸ் வி ஹாவ் டு கெட் தி சப்போர்ட் ஆஃப் தி பேரண்ட் ஆல்சோ. நவ் அண்ட் தென் வி ஹாவ் டு மீட் தி பேரண்ட். அதில் தான் மெயினாக இருக்கணும். ஏன்னா பேரண்ட்ஸுக்கு தெரியலனா பிள்ளை என்ன அவளுடைய டெவலப்மெண்ட் இருக்குங்கிறத நம்ம நவ் அண்ட் தென் நம்ம பேரண்ட் வந்து அவங்களும் டீச்சரை பார்க்கணும், டீச்சரும் பேரண்ட்டை பார்க்கணும். அப்போ தான் பிள்ளை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக அந்த ஏஜுக்குடைய மெச்சூரிட்டியோட வளரும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஃபிசிக்கல் சப்போர்ட் அண்ட் எமோஷனல் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. தேங்க்யூ மேம். ஓகே, இப்போ நம்ம சிவானி கூட பேசிடலாமா? சிவானி, நீங்கள் டூருக்குலாம் போயிருக்கீங்களா?
2: சிங்கப்பூர் போயிருக்கேன்.
1: ஓ அப்படியா, சரி. அங்கே என்னென்னலாம் பார்த்தீங்க?
2: நிறைய இடம் சுற்றி பார்த்தோம், நிறைய சாப்பிட்டு வந்துட்டோம்.
1: ஆ சூப்பர். சரி ஓகே. சரி, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எங்கேயாச்சும் வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான்லாம் போட்டிருக்கீங்களா? போயிட்டு வந்திருக்கீங்களா?
3: நீங்க
1: கேட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நான் இங்கிருந்து டாடா பாபா சொல்லிடுறேன், மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணலாம். அண்ட் 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. பாபா மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
2: நேர்களே, வந்தாச்சு உங்க தருண் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து. மணி 8:00 உங்களை பார்த்து பேசணும் அப்படின்றதுக்காக குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேங்க. நேர்களே, இயற்கையோட அதிசயங்களை பத்தி பேசும்போது இமயமலையோட அழக வார்த்தைகளால முழுசா விவரிக்க முடியாது. அந்த இமயமலைக்கு மத்தியில மேகங்களை துளைச்சபடி கம்பீரமா நிக்கக்கூடிய ஒரு மலைதாங்க நீலகண்டா மலை. உத்தரகாண்ட் மாநிலத்தோட கார்வால் இமயமலை தொடரில் அமைஞ்சிருக்கக்கூடியதுதான் இந்த மலை. இந்த மலையை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி. இந்த நீலகண்டா மலை கடல் மட்டத்திலிருந்து 6,596 மீட்டர், அதாவது 21,640 அடி உயரம் கொண்டதுங்க. இந்த பகுதியில் மிக உயரமான மலை இல்லை அப்படின்னாலும் அதுக்கு அதோட அழகும் கம்பீரமும் காரணமா இது கார்வாலின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. நீலகண்டா மலையோட மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்துக்களோட புகழ்பெற்ற புனிதத்தலமான பத்ரிநாத் கோயிலிருந்து இந்த மலை மிக தெளிவாக காட்சியளிக்கும். காலையில சூரியனோட முதல் கதிர்கள் இந்த மலைக்கு மேலே படும்போது முழு மலையும் பொன்னிறத்துல ஜொலிக்கும். அந்த காட்சி ஆயிரக்கணக்கான பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் மெய் சிலிர்க்க வைக்கும். நீலகண்டா அப்படின்ற பெயர் சிவபெருமானோட திருநாமங்கள்ல ஒன்னா இருக்கு. நீலம் அப்படின்னா நீல நிறம், கண்டம் அப்படின்னா தொண்டை. பார்க்கடலை கடைந்த போது தோன்றிய ஆழகால விஷத்தை அருந்தியதுனால சிவபெருமானோட கழுத்து நீல நிறமானதுங்க. அதனால அவருக்கு நீலகண்டா அப்படின்ற பேர் வந்தது. அந்த புனித பேர் தாங்க இந்த மலைக்கு சூட்டப்பட்டிருக்கு. இந்து புராணங்கள்லேயும் இந்த மலைக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. பழங்காலத்தில் கேதர்நாத் மற்றும் பத்ரிநாத் கோயில்களுக்கு இடையில ஒரு பாதை இருந்ததாகவும், அதுக்கப்புறம் சிவபெருமான் வானத்தை தொடும் அளவுக்கு ஒரு மலையா எழுந்து

அந்த வழியை மறைச்சதாகவும் நம்பப்படுது. அந்த மலையை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நீலகண்டா மலை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மலையேற்ற வீரர்களுக்கும் இந்த சிகரம் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. பல ஆண்டுகளில் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அது தோல்வியில் தாங்க போய் முடிஞ்சது. கடைசியில் 1974 இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையை சேர்ந்த மலையேற்ற வீரர்கள் முதல் முறையாக இந்த சிகரத்தை வெற்றிகரமாக அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் உலகத்தோட பல நாடுகளை சேர்ந்த மலையேற்ற வீரர்களும் இந்த மலையை வெற்றிகரமாக ஏறியிருக்காங்க. நேர்களே, நீலகண்டா அப்படின்றது வெறும் மலை மட்டும் இல்லை, அது இயற்கையோட கம்பீரம், ஆன்மீகத்தோட அடையாளம், சாகசத்தோட சிகரம், எல்லாத்தையுமே ஒன்றா வச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதம். இயற்கையை நேசிக்கலாம், புனித மலைகளை பாதுகாக்கலாம், அதோட வரலாற்றையும் ஆன்மீக பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றதுதான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில்ல இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்குள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களையும் வரலாற்றிலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறனால தான் இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள் இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இத வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல எஃப்ஜே ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
4: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8.

0: 7.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. மலைகளோட இளவரசி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதை ஏற்காடுன்னு சொல்லுவாங்க. இயற்கை எழில், குளிர்ச்சியான காலநிலை, பசுமை நிறைந்த காடுகள், ஏரி, காட்சி முனைகள், நீர்வீழ்ச்சிகள் அப்படின்னு எண்ணற்ற சுற்றுலா தலங்களை தன்கிட்ட வச்சிருக்கிறது ஏற்காடு. வருஷம் வருஷம் தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளி மாநிலங்கள்ல இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டுக்கு வராங்க. ஆனா ஏற்காட்டில் வாழக்கூடிய மக்களோட பார்வையில ஏற்காட்டில் கட்டாயமா பார்க்க வேண்டிய இடங்கள் இதெல்லாம். இந்த மலைப்பகுதியோட சிறப்பை அவங்க எப்படி விவரிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிற வகையில ஏற்காடு மேலழகாபுரம் பகுதியை சேர்ந்த திரு பாலமுருகன் அப்படின்ற ஒரு அண்ணா கிட்ட கேட்டிருந்தங்க சில விஷயங்களை. ஏற்காட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு அவர் அதுக்கு என்னென்ன சொன்னாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்கலாமாங்க. வணக்கம் அண்ணா.
1: வணக்கண்ணா, என் பேர் வந்து பாலமுருகன்.
0: எந்த ஊர் அண்ணா?
1: மேலழகாபுரம், ஏற்காடு.
0: இங்கே சுற்றுலா தலங்கள் அப்படின்னா என்னென்ன சுற்றுலா தலங்கள் இருக்கு? அந்த சுற்றுலா தலங்கள் நீங்கள் ஏன்னா 80 வருஷமா இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ அந்த சுற்றுலா தலங்களுக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒரு சின்ன வரலாறு இருக்கும்.
1: அதுக்கே ஒரு வரலாறு இருக்குதுண்ணா. வெள்ளக்காரங்காலத்தில் வந்து இந்த ஊருக்கு உடைய ஒரிஜினல் பேரே ஏரிக்காடு. வெள்ளக்காரர் வந்து இங்கே சர்க்கிளில் இருந்து பார்த்துருக்காப்புல ஏரி ஒன்று இருக்குது. ஏரியை சுற்றி மலை, மலை ஃபுல்லாக காடு. அப்போ இந்த ஊருக்கு வந்து ஏரிக்காடுன்னு வைக்கலாம். இப்போ ஏரிக்காடு தான் இருந்தது. காலப்போக்கில் அப்படியே ஏற்காடு ஆயிடுச்சு. சுற்றுலா தலம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹையஸ்ட்டு வியூன்னு பார்த்தா சேர்வராங்க கோயில் வியூ பாயிண்ட்டு. அப்படியே கீழே இறங்கி பார்த்தோம்னா கரடியூர் வியூ பாயிண்ட்டு, லேடிஸ் சீட்டு, ஜென்ட்ஸ் சீட்டு, இதுவும் எல்லாமே வியூ பாயிண்ட் தான். மேக்ஸிமம் வந்து வியூ பாயிண்ட் தானே ஜாஸ்தி. அதனால் வந்து கெஸ்ட்டுங்களுக்கு வந்து கொஞ்சம் சரியில்லாத போயிடுது, கொஞ்சம் சரியாக இதாகிடுது. இந்த பார்க்கு தான் கொஞ்சம் மனசுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் இந்த ஹை இந்த வியூஸ்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்சி போகுது. அதனால் அவங்க எதுவும் சொல்லாமல் போயிடுறாங்க. கிளியூர் ஃபால்ஸுனா அது வந்து மழை இருந்தால் தானே, அது இயற்கை தண்ணியெலாம் ஒன்றும் கிடையாதுண்ணா. மழை இருந்துச்சுன்னா வந்து அங்கே ஃபால்ஸுக்கு தண்ணி போவோம், இல்லைன்னா இல்லை தான். நல்லூர் ஃபால்ஸ் வந்து இப்போ அது காட்டில் இருக்கிற ஃபால்ஸுனா, ஆனால் இப்போ ஒரு ஃபேமிலி வந்து இறந்துட்டாங்க, அதனால் அதை இப்போ தற்காலிகமாக பூட்டி வச்சுருக்குறாங்கன்னு சொன்னாங்க.
0: ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நன்றி. இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக உள்ளூர் மக்களோட பார்வையில் ஒரு இடத்த தெரிஞ்சுக்கிறது அந்த பயணத்தை இன்னும் அர்த்தமுள்ளதாக மாற்றுதுங்க. அடுத்த முறை ஏற்காட்டுக்கு போனீங்க அப்படின்னா அவர் குறிப்பிட்ட இடங்களையும் உங்களோட பயணத்திட்டத்தில் சேர்த்துக்கோங்க. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேர்களே. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன எஃப்எம்என் 9787707178 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
4: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் ஆனைக்காடு கிராமத்தில் நிகழ்த்தப்பட்ட ஒரு தெருக்கூத்து நாடகத்திலிருந்து சின்ன சின்ன பகுதியாக நம்ம வந்து கேட்டுட்ருக்கோங்க. இந்த தெருக்கூத்து நாடகத்தில் இசையோட பெருமையை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம், முக பாவனைகள் பற்றி பேசியிருப்போம், அலங்காரங்கள் பற்றியும் பேசியிருப்போம், ஆடை பற்றியும் பேசியிருப்போம். ஆனால் அதில் கலைஞர்களோட அர்ப்பணிப்புன்னு ஒன்று இருக்குங்க. தெருக்கூத்து கலைஞர்கள் பல மணி நேரம் ஒப்பனை செஞ்சு கனமான உடைகளை உடுத்தி பாடியும் நடித்தும் மக்களை மகிழ்விக்கிறாங்க. இந்த கலை உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட அர்ப்பணிப்பும் கலை மீதான அன்பும் தாங்க. அவங்களோட உழைப்புக்கு நம்ம மரியாதை செலுத்தணும் கண்டிப்பாக. வாங்க அந்த நாடகத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியை கேட்டுடலாம்.

0: ஆனால் நானோ நாரத மகாமுனிவர் அப்படி இருந்தாலும் நாரத மகாமுனிவரை இருந்தாலும் இப்ப நான் எதுக்காக வந்திருக்கின்றேன், நான் யார் யாருக்கு என்ன கலக்க வைத்திருக்கின்றேன் தெரியுமா, சொல்ல வேண்டுமா? தெரிவிக்கின்றேன்.
1: அருமையாக இருக்குங்க. உண்மையாலுமே சொல்லப்போனால் கலைஞர்களோட அர்ப்பணிப்பு இல்லாமல் இந்த நாடகம் எதுக்குமே ஆகாதுன்னு சொல்லலாம். என்ன சொல்கிறது, இப்போது கலைஞர்கள் இந்த வாய்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க பேசின அந்த வாய்ஸு, அந்த பாடின அந்த வாய்ஸு, அதோடு சேர்ந்து சைடில் தமிழ் வாசிக்கிற சத்தம், மிருதங்கம் வாசிக்கிற சத்தம், எல்லாத்துலேயுமே கலைஞர்களோட அர்ப்பணிப்பு இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டுமே இருக்கிறீர்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த நாடகத்தை நமக்காக நிகழ்த்தி காட்டின ஆணைக்காடு தெற்குத்து கலைஞர்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
2: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.

நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. எப்பயுமே நம்ம நிகழ்ச்சியோட நான்காவது பகுதியில ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு தாவரத்தை பத்தியோ இல்ல பறவையை பத்தியோ ஏதாவது ஒரு ஸ்பீசிஸை பத்தியோ தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு அரியோக் ஃபாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நத்தைய பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். மழைக்காலங்களில் நம்ம கண்களில் அடிக்கடி படக்கூடிய ஒரு சின்ன நிலவாள் மெல்லுடலி தாங்க இந்த நத்தை. அதே சமயத்தில் இந்த அரியோஃபாண்டா அப்படின்ற நத்தை ஒரு பேரினம்தான். இது இந்தியாவில் மட்டுமே இயற்கையாக இருக்குங்க. தனித்துவமான பேரினம் அப்படின்றது தான் இதோட மிகப்பெரிய சிறப்பாகவுமே இருக்குது. இதனால் நம்ம நாட்டோட உயிரியல் பன்முகத்தன்மையில் இது ஒரு முக்கிய இடத்தையுமே பெற்றிருக்கு. இந்த நத்தைகளோட உடலை பாதுகாக்கும் ஓடு ரொம்பவுமே உறுதியானது. சில இனங்களில் ஓடு இடதுபுறமாகவும் சுருண்டிருக்கிறது ஒரு தனித்துவமான அடையாளமாக கருதப்படுதுங்க. பல வகையான அரியோக் ஃபாண்டா இனங்கள் இந்தியாவில் பல பகுதிகளில் வாழுது. அதில் ஒரு இனம்தான் இந்த பேரினத்தோட வகையோட இனமாக அறியப்படுது. பொதுவாக நத்தைகள் இரவு நேரங்கள்லேயும் மழைக்கப்புறம் அதிகமாக வெளியே வருங்க. காரணம் என்ன அப்படின்னா அதோட உடல் ஈரப்பதத்தை அதிகம் சார்ந்திருக்கு. வறண்ட சூழலில் வாழ்கிறது அதுக்கு ரொம்பவுமே கஷ்டமானதுங்க. அதனால் மண் ஈரமாக இருக்கும் காடுகள், தோட்டங்கள் மற்றும் இலைகள் நிறைந்த பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கும். நேரிலே இந்த சின்ன உயிரினங்கள் இயற்கைக்கு செய்யக்கூடிய பங்களிப்பு ரொம்பவுமே பெருசு. மண்ணில் கிடக்கக்கூடிய உதிர்ந்த இலைகள் மற்றும் தாவர கழிவுகளை சிதைச்சி அதை மறுபடியும் மண்ணோட கலக்க உதவுதுங்க. இது மூலமாக மண்ணோட வளம் அதிகரிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பல பறவைகள், தவளைகள் மற்றும் பிற விலங்குகளுக்கு இது உணவாகவும் இருக்குது. அதனால உணவுச் சங்கிலியில் இதுக்கு ஒரு முக்கிய இடமுமே இருக்குது. அரியோக் ஃபாண்டா மாதிரியான உயிரினங்கள் நமக்கு சின்னதாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு உயிரினமுமே இயற்கை சூழலை சமநிலையில் வச்சிருக்க முக்கிய பங்கு வகிக்குது. காடுகள் அழியிறது, மண் மாசுபடுறது, அதிகமாக மண்ணில் ரசாயனத்தை பயன்படுத்துறது எல்லாமே இந்த மாதிரியான நத்தை வகையை சேர்ந்த உயிரினங்களுக்கு பெரும் பாதிப்பாக இருக்குங்க. ஏன்னா அதோட வாழ்விடங்கள் அழிக்கப்படுது. அதனால் இயற்கையை பாதுகாக்கிறது அப்படின்றது பெரிய விலங்குகளை மட்டும் பாதுகாக்கிறது இல்லை, அரியோக் ஃபாண்டா மாதிரியான சின்ன நத்தைகளையும் அதோட வாழ்விடங்களையும் பாதுகாக்கிறது தாங்க உண்மையான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இயற்கையோட ஒவ்வொரு உயிருக்குமே வாழும் உரிமை இருக்குது. அதை மதித்து அதை பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறவங்க. அந்த வகையில் இன்னைக்கு பகடம்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். உலகத்தோட பூர்வக்குடி மக்களோட வரலாறு இந்த இடத்துல நமக்கு தெரியுங்க. இந்த பகடம்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் ஆஸ்திரேலியாவோட வடக்கு குயின்ஸ்லாந்தை சேர்ந்த மக்கள் தாங்க. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருந்தா. பகடம்பியா அப்படின்ற மக்கள் வன்பாரா அப்படின்னு சொல்லி இன்னொரு பேராலையுமே அழைக்கப்படுறாங்க. ஆஸ்திரேலியாவோட பிரின்சஸ் சார்லோட் விரிகுடா பகுதியை சுற்றி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. பின்னால் இவங்களை குறிக்கலாமா அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அதாவது லாமா அப்படின்ற பேரும் பயன்படுத்தப்பட்டது. அவங்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு பிரின்சஸ் சார்லோட் விரிகுடாவுக்கு தெற்கு மற்றும் கிழக்கு கடற்கரைகளை உள்ளடக்கியதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நார்மண்டி மற்றும் வடக்கு கென்னடி ஆறுகளோட கரைகள் வழியாக உள்நாட்டுக்கு பரவி லெக்ஃபீல்டு பகுதியையும் சென்றடைஞ்சது. இந்த பகுதி மாங்க்ரோவ் காடுகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் ஆறுகளால் நிறைந்த இயற்கை வளமிக்க இடங்களாக இருந்ததுங்க. அதனால பகடம்பியா மக்கள் பெரும்பாலும் ஆற்றங்கரைகளை மையமாக கொண்டு வாழ்ந்தாங்க. மீன் பிடித்தல், இயற்கை வளங்களை சேகரித்தல் மற்றும் சுற்றுச்சூழலுடன் இணைந்த வாழ்க்கை எல்லாமே அவங்களோட அன்றாட வாழ்க்கையோட முக்கிய அம்சங்களாக இருந்ததுங்க. பகடம்பியா மக்கள் பேசின மொழி பாமா நியூங்கன் மொழி குடும்பத்தோட லாமா துணைக்குழுவை சேர்ந்ததா நம்பப்படுதுங்க. ஒவ்வொரு பழங்குடி மொழியும் அந்த மக்களோட வரலாறு, மரபு, அவங்களோட அறிவு மற்றும் வாழ்க்கை முறையை பாதுகாத்து வந்த ஒரு அரிய பொக்கிஷமா இருந்ததுங்க. சொல்லப்போனா அவங்களோட வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வா இருக்கிறது ஆய்வாளர் எட்மண்ட் கென்னடியோட ஆய்வு பயணம்தான். அவரோட குழு இந்த பகுதி வழியாக சென்றபோது பகடம்பியா மக்களோட தொடர்பு ஏற்படுத்தப்பட்டதா வரலாற்று பதிவுகள் குறிப்பிடுதுங்க. அந்த நாட்டோட பல பூர்வகுடி சமூகங்கள் வெளிநாட்டு குடியேற்றங்களாலேயும் வாழ்க்கை முறை மாற்றங்களாலேயும் பெரும் சவால்களை எதிர்கொண்டாங்க. பகடம்பியா மக்களுக்கு வன்பரா, லமலாமா, லாமுல்லாமுல், முகின்னா, மனம்பியா மாதிரியான பல மாற்று பேர்களுமே இருந்திருக்கு. இது அவங்களோட சமூக அமைப்பு மற்றும் அண்டை பழங்குடி மக்களுடனான தொடர்புகளை எடுத்துக்காட்டுது. இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட பல பகுதிகளில் பூர்வக்குடி மக்களோட மொழி, கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை பாதுகாக்கும் பணிகள்

தொடர்ந்து நடந்துகிட்டு தாங்க வருது. இப்படிப்பட்ட முயற்சிகள், அத்தகைய பாரம்பரிய சமூகங்களோட நினைவுகள், அடையாளங்களையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகுதுங்க. பகணம்பியா மக்களோட வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்குது. அது என்ன தெரியுமா? இயற்கையை மதிச்சு வாழ்றதும் பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதும் எல்லா மக்களுக்குமே மிகப்பெரிய செல்வமா இருக்கும் அப்படின்றது தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, இப்ப நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பாய் பயணியர்களே. நாளை நிகழ்ச்சியில இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை.
2: ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சுனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இந்த இரவு நேரத்தில் உங்கள் கூட பேசுகிறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நாகராஜ் பேசிகிட்ருக்கேன். பொதுவாக நாம் வந்து அந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய புத்தகத்தில் படிச்சிருப்போம், முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு நிறைய இடங்களில் இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஆனால் ரியல் லைஃப்பில் ஒருத்தர் அதே மாதிரி அவரோட வாழ்க்கையில் சாதிச்சு காட்டியிருக்கிறாருங்க. நார்மலாக ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு வீடாக போயிட்டு பால் ஊத்துற ஒரு வேலை பார்க்குறாருங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய வங்கியோட ஓனராக இருக்காரு அப்படின்னா இது யாராலையாச்சும் நம்ப முடியுமா, இல்லை யோசிச்சு பார்க்க தான் முடியுமா? இது வந்து சினிமாவில் வேணால் பாசிபிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னென்ன ரஜி சினிமா கதை தான் சொல்ல போகிறீங்களா அப்படின்னா இல்லைங்க, ரியல் ஸ்டோரி. அதாவது வீடு வீடாக போயிட்டு பால் ஊற்றின ஒரு பையன் ஒரு கட்டத்தில் இந்தியாவுடைய மிகப்பெரிய வங்கியோட ஓனராக மாறுறாங்க. இது சினிமா இல்லைங்க, ரியல் ஸ்டோரி. அவர் யார் அப்படின்னா பந்தன் வங்கியோட நிறுவனர் சந்திரசேகர் கோஷ். அவரோட ஒரு வெற்றி கதையை தான் இன்னைக்கு நான் வந்து சொல்ல போகிறேங்க. இன்னைக்கு இவருடைய அந்த பிஸ்னஸ் 1000 கோடி பிஸ்னஸ். இதை தாண்டி அவர் இளமை காலம், அவர் பிறந்தது பார்த்தீங்க அப்படின்னா திரிபுரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அகர்தலா உலா தான் வந்து பிறக்கிறார். அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன மிட்டாய் கடை வருமானம் வந்து இருந்ததுங்க. அதாவது ஒரு சின்ன மிட்டாய் கடை வச்சு நடத்திட்டு இருந்தார். அதுலேருந்து வர வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. ஆனால் அவங்களுடைய குடும்பம் ஓரளவுக்கு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கே அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த ஒரு ரீசன்னால் சந்திரசேகர் கோஷ் அவர் சின்ன வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக ஏதாவது வேலை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளார வராரு. தொடர்ந்து இவரோட அந்த வெற்றி பயணத்தை நான் வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரு சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்கள் கூட. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, சந்திரசேகர். சின்ன வயசுலேயே அவங்க குடும்பத்துக்கு உதவ நினைக்கிறார். அதாவது அவங்க அப்பா ஒரு சின்ன மிட்டாய் கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க, வருமானம் ரொம்ப கம்மியாக வருது, ஆனால் ஒரு பெரிய குடும்பத்தை அவங்க ரன் பண்ணி ஆகணும். அப்போ சந்திரசேகர் அவர் வந்து அங்கே ஃபேமிலிக்கு ஏதாவது உதவணும் அப்படின்னு நினைக்கிறாரு. காலையில் எழுந்திரிச்சு பால் வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. யோசிச்சு பாருங்கள், ரொம்ப சின்ன வயசு, குளிர் மலை இதெல்லாம் தாண்டி அந்த பால் கேனை எடுத்துக்கிட்டு அவர் அந்த ஓடன ஓட்டம் இன்றைக்கி அவரை மிகப்பெரிய உயரத்தில் உட்கார வச்சுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்போ அவருக்கு வந்து 3 நேரம் சாப்பாடு கிடைக்கிறது பெரிய ஒரு சவாலாக இருந்திருக்குங்க. பல நாட்கள் ஆசிரமத்தில் கொடுக்கக்கூடிய இலவச உணவுகளை சாப்பிட்டு தான் அவர் வந்து வாழ்ந்திருக்கார். ஆனால் அவருக்கு படிக்கணும், சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. ஆனால் அவர்கிட்ட வந்து படிக்கிறதுக்கான பணம் இல்லை, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான பணம் இல்லை. சரி, என்ன பண்ணார் நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்கு டியூஷன் எடுக்கிறார். அதில் கிடைச்ச ஒரு கொஞ்சம் பணத்தை வச்சு அவருடைய படிப்பை தொடர்றாருங்க. நிறைய இன்னல்கள் வந்திருக்குது, நிறைய கஷ்டங்கள் வந்திருக்குது, வறுமையோட உச்சத்தை

கூட அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நம்பிக்கை. எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கை அவரை வந்து மிகப்பெரிய உயரத்தில் கொண்டு போணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த ஒருத்தர் எப்படி அடுத்த கட்டத்துக்கு வந்து போனார் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து சொல்கிறேங்க. அதாவது நார்மலாக ஒரு சின்ன நார்மலான குடும்பத்தில் இருந்து குடும்ப சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக பால் கேன் வச்சு பால் ஊற்றிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் சந்திரசேகர் கோஷ் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி பந்தன் வங்கியோட நிறுவனராக இருக்கார் அப்படின்னா அந்த வெற்றிக்கான காரணம் என்ன அப்படின்றத நான் வந்து சொல்கிறேங்க. கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க.

0: நான் மச்சான் புதுக்கட்டை போட சுத்திட்டு இருக்க போல.
1: ஏய் ஏன்டா அப்படி கேக்குற?
0: இல்ல உன்னைய பார்த்தா மூஞ்சி எது முடியதுன்னே தெரியல, தலை வேற சமண்ட பாஞ்சு போய் கிடக்குது, அதான் கேட்டேன்.
1: மச்சான் டாக்டர் தான்டா சொல்லியிருக்காரு
0: ஏன் முடி வெட்டக்கூடாதுன்னா.
1: அது இல்லை மச்சான், டாக்டர் தான் அதிகமா என்ன சேர்த்திக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு, அதனால தான்டா.
2: Too much! Three much!

நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சங்கில்லை, குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நான் வந்த பாரடி கடைசியா உன்னை நான் சொல்ல போறேன் கேளுடி.

என்னதான் பாவ செஞ்சா உன்னதான் காதல் செஞ்சா ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக இதுதான் காதலா நானும் அழுக காதலித்த நாட்களை நீ

0: வழியில் வரிகள் வெடிக்க
1: மாலதி. அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
2: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
1: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
2: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
1: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவோமா? போமா.
2: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
1: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
3: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நடைபாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: இன்னைக்கு யாருடைய ஒரு வெற்றுக்கதையை நாகராஜ் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சந்திரகோஸ், பந்தன் வங்கியோட நிறுவனர். அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தில், அவங்க அப்பா வந்து ஒரு மிட்டாய் கடை வச்சு நடத்திட்டுருக்குறாங்க. அப்போ குடும்ப சூழ்நிலை காரணமாக இளம் வயதுலேயே வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படுத்துங்க. அப்போ குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடாக போயிட்டு மார்னிங் டைமில் அந்த பால் ஊற்றுற ஒரு வேலையை வந்து பார்க்குறாரு, குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்த ஒருத்தர் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டது எப்படி அப்படின்ற ஒரு வெற்றி கதையை தான் நான் வந்து இன்றைக்கி சொல்லிகிட்ருக்கேங்க. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபேஸ் பண்ணாத இன்னல்கள் இல்லைங்க, வறுமையோட உச்சத்துக்கு போகிறார். ஆனால் அவர் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை மட்டும் அவர் விடவே இல்லைங்க. படித்து முடித்ததும் அவருக்கு வந்து வேலை கிடைச்சிது. ஆனால் பெரிய ஒரு நல்ல வேலை இல்லைங்க, ஒரு சாதாரணமாக அப்போ வந்து ஒரு 5000 ரூபா பலம். ஆனால் பகலிரவு பாராமல் கடுமையாக அவருடைய நேரத்தை வந்து அந்த உழைப்புக்காக கொடுத்தார். அந்த ஒரு சம்பளம் அவருடைய ஃபேமிலி பார்த்துக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1990களோட கடைசியில் அவருக்குள்ளார ஒரு சின்ன பொறி தட்டுனுச்சுங்க. நம்ம ஏன் காலம் பூரா இப்படியே வேலை செய்யணும், வேற ஏதாச்சும் பண்ணலாமே, சமுதாயத்துக்கு ஏதாவது சேவை பண்ணக்கூடிய அளவுக்கு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். அதே சமயத்தில் நமக்கும் அது நன்மையாகணும், சமுதாயத்துக்கும் நல்லதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். அப்போ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய கிராம நலன்புரி அப்படின்ற ஒரு சங்கம் மூலியமாக, அதாவது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் என்ஜிஓ, அந்த திட்ட தலைவராக வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வேலை தான் அவரோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டம், அவரோட வாழ்க்கையவே மாற்றினது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அவர் வந்து கிராமப்புற பெண்களோட வறுமையும் அவங்க படுற கஷ்டங்களையும் ரொம்ப ஆழ்ந்து பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது, இந்த பெண்களுக்கு நம்ம ஒரு சின்ன முதலீடு அல்லது கடனுதவி செஞ்சால் அவங்க சின்ன சின்ன சுய தொழில் தொடங்குவாங்க, அதோட மூலியமாக அவங்க குடும்பமும் முன்னேறும், நாடும் முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாருங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுருங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு சந்திரசேகர கோஷ் அவரோட ஒரு வெற்றி கதையை தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேங்க. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய கிராம நலன்புரி சங்கம் அப்படின்ற ஒரு என்ஜிஓ தலைவராக ஆகிறாருங்க. அந்த வேலை அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் அமையுது. அங்கே இருக்கிற கிராம பெண்களோட வறுமையும் அவங்க படுற கஷ்டங்களையும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறார். அப்போ தான் அவருக்கு அந்த மாஸ் ஐடியா தோணுதுங்க. இந்த பெண்களுக்கு நம்ம ஒரு சின்ன முதலீடு கொடுத்து, அதாவது கடனுதவி கொடுத்து, அவங்க ஏதாச்சும் சின்ன சின்ன சுய தொழில் தொடங்கினாங்க அப்படின்னா அது மூலிமா அவங்களுக்கும் வந்து ஒரு பெனிஃபிட் ஆகும், சமுதாயத்துக்கும் ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறாருங்க. இந்த ஐடியா வச்சு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிறைய ஒரு நன்மைகள் வந்து கிடைக்குதுங்க. அதாவது கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நகரப்புறத்தில் ரொம்பவே ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய 25 பெண்களை தேர்ந்தெடுக்கிறாரு. அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு பந்தன் மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை தொடங்குறாரு. அப்போ அந்த பெண்களோட சராசரி வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாதத்துக்கு 300 ரூபா. அவங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா வரைக்கும் கடனுதவி கொடுத்து ஏதாச்சும் சுய தொழில் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு, ஒரு வழிகாட்டினார் அப்படின்னு சொல்லலாங்க சந்திரசேகர கோஷ். மேற்கு வங்கத்தில் இந்த ஒரு புரட்சி ரொம்ப ரொம்ப அப்படியே வளர ஆரம்பிக்குதுங்க. இதோட விளைவாக கிட்டத்தட்ட 25 பெண்களோட மாதாந்திர வருமானம் 300 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் உயருது. அந்த வறுமை அப்படின்ற அந்த பிடியிலிருந்து அவங்க வெளியே வராங்க. ஆனால் சந்திரசேகர் இதோட நிறுத்தலைங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனமாக இருந்த அவரோட அந்த நிறுவனத்தை வங்கியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். 2015 இவருக்கு வந்து முறைப்படி வங்கி உரிமத்தை வந்து கொடுக்குறாங்க. அதற்கப்புறம் இவர் வந்து அந்த பேங்கை உருவாக்குறார், பந்தன் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து இவரோட அந்த வெற்றி கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, சந்திரசேகர கோஸ் அவருடைய ஒரு வெற்றி கதையை தாங்க வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஆரம்பத்தில் 25 பெண்களை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட அவரோட பந்தன் வங்கி, அதாவது 25 பெண்களுக்கு அவங்களுடைய சுய தொழிலை மேம்படுத்திக்கிறதுக்காக, சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக கடன் கொடுத்துருக்கிறார். அதற்கப்புறம் அதை வந்து ஒரு வங்கியாக மாற்றணும் அப்படின்னு நினச்சி வங்கியாக மாற்றி நிறைய பெண்களுக்கு உதவி பண்ணுறாரு. 25 பெண்களோட ஆரம்பிக்கப்பட்ட அந்த பந்தன் வங்கி இன்றைக்கி இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட கிளைகளோடு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு பேங்கில் வாங்கின கடனை அந்த ஏழை பெண்கள் அங்கே வந்து கரெக்டாக திருப்பி தந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த வங்கி 30,000 crore மேலே வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக, ஒரு பேங்காக மாறினது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒரு காலத்தில் சாப்பிட்றதுக்கு பணம் இல்லாமல் ஆசிரமத்தில் சாப்பிட்ட சந்திரசேகர் கோஸ் 30,000 crore மேலே வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் ஒரு பெரிய வங்கியை உருவாக்கியிருக்கிறார் அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு. ஆரம்பத்தில் சந்திரசேகரர் கோஸ் குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை பண்ணணும்ன்ட்டு பால் ஊற்றுறார் வீடு வீடாக போயிட்டு மார்னிங் டைமில். அதுக்கப்புறம் படிப்பு ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்ததுங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னா, ஒரு என்ஜிஓவுக்கு அவர் வந்து ஹெட்டாக வராரு பங்களாதேஷில். அப்போ தான் வந்து அந்த மக்கள் கஷ்டப்படுறதை பார்த்து அவங்களுக்கும் ஏதாவது பயன் அடையணும், சமுதாயத்துக்கும் ஒரு பயன் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கலாம், லோன் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பேங்காக மாற்றி இன்றைக்கி அந்த பேங்க் வந்து ஒரு பெரிய வெற்றி.

அடைஞ்சிருக்கு அப்படின்னா இவரோட அந்த விடாமுயற்சி. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி முயற்சி தன் முயற்சித்த கூலி தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடங்களில் படித்த மாதிரி இவரோட வாழ்க்கையிலையும் வந்து நடந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.